வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். முதல் பாடலாக கேவி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து

நேற்று இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 5:35:42 வரும் பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில். திருவருள் திரைப்படத்திலிருந்து

உடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை. இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறுபடை, ஆறுபடை, ஆறுபடை. இன்று எங்கள் மருதமலை கோ

அரைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க

அதிச்சமலை முக்தி பெற முனிவரெல்லாம்

தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். 5 மணி 40

தேசபக்தி பாடலாக கேட்டு இணைந்து ரசித்திருக்கிறோம் இசை அமுதம் நிகழ்ச்சியில். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஷ்புரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில், தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து.

இசையமுதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 5 மணி 48 நிமிடம் 43 நொடியில்

இசையமதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 5:56 வரும் பாடல் பாளையத்து அம்மன் திரைப்படத்திலிருந்து.

0: 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இதுவரை கேட்டோம் இசையமதம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச்சுருக்கம். சென்னை அஞ்சலா.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் சேவை செய்திகள்.
2: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: May 21, அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள். பயங்கரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அமைதியை வலியுறுத்தவும் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்பு, அகிம்சை, கருணை, இரக்கம் போன்றவை பள்ளிப்பருவத்திலேயே நன்னெறி பாடங்களாக போதிக்கப்பட்டால் வன்முறை எண்ணங்கள் மாணவர்கள் மனதில் மறையும். அன்பும் அடையாளமும் அங்கீகாரமும் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசிரியர்களின் கவனமும் கிடைக்கப்பெறாத மாணவர்களே போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும் அபாயங்கள் உள்ளன. பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் சண்டை, அடிதடி குற்றங்கள் செய்து கூர்நோக்கு இல்லங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் வருபவர்கள் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்படும் அபாயங்கள் அதிகம் உள்ளன. எனவே தொடர் கண்காணிப்பும் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தரப்பட்டு மடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். சமுதாயத்தால் ஒதுக்கப்படுபவர்கள்தான் சமுதாயத்திற்கு எதிராக மாறுகின்றனர். ஒருவரும் ஒதுக்கப்பட்டு விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் வகையில் சமுதாய திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் அமைய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை May 21 நாளை சர்வதேச தேயிலை தினமாக அறிவித்துள்ளது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகமாக பருகும் நீர் தேநீர் ஆகும். தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலை, நீடித்த விவசாயம் மற்றும் தேயிலை வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை உலகளவில் வலியுறுத்துவதே இந்த சர்வதேச தேயிலை தினத்தின் நோக்கமாகும். ஒரு கப் தேநீர் என்பது மனிதர்களுக்குள் இருக்கும் அன்பை, காதலை, நேசத்தை, நட்பை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மேஜிக் பானமாகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் தேநீர் பரவலானது. தேநீர் குடித்து பழக்கமில்லாத இந்தியர்களுக்கு பிரிட்டிஷார் முதன் முதல இலவசமாக கொடுத்து அடிமையாக்கியிருக்காங்க. பின்பு தேநீர் மெல்ல மெல்ல இந்தியர்களிடமிருந்து பிரிக்க முடியாத பானமாகிவிட்டது. தேநீர் தமக்கு தேவை என்பதாலும் சிறந்த வணிக பயிர் என்பதாலும் பிரிட்டிஷார் மெல்ல மெல்ல மலைவாசஸ்தலங்களை தேயிலை தோட்டங்களாக மாற்றினர். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தேயிலை பயன்பாடு அதிகம். அறிமுகப்படுத்திய பிரிட்டிஷார் கூட அறியாத புதிய புதிய தேநீர் வகைகளை இன்று நாம் குடித்து வருகிறோம். ஜப்பான், கொரியா, தைவான் நாடுகளில் டீ செரிமனி தேநீர் சடங்கு ஒரு மரபாக உள்ளது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் May 21 உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான, கலாச்சார பன்முகத்தன்மைக்கான சர்வதேச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகில் பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன. அந்த கலாச்சாரங்களின் செழுமையை அங்கீகரிக்க வேண்டும். உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் கலாச்சாரங்களுக்கிடையிலான உரையாடல்களின் பங்கினை வலியுறுத்துவது இந்த தினத்தின் நோக்கமாகும். சரியான உரையாடலே சரியான தீர்வினை கொண்டு வரும். எனவே உரையாடல்களை மேம்படுத்துவது இந்த நாளின் நோக்கமாகும். இந்திய அளவில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம், உலக அளவில் தேயிலை தினம், பன்முக கலாச்சாரத்தை செழுமைப்படுத்து தினம் என May 21 பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

0: வைத்தியம் பார்க்கலனாலும் சரி அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பார்.
1: நலர் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: இப்ப கணேசா ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க், சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
5: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz ராமேஸ்வரம் FM 100.9 MHz புதிய காலை.
7: May 21 இந்நாளின் சிறப்பு. தேயிலையின் நிலையான உற்பத்தி, ஆழமான கலாச்சார பொருளாதார முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கமாக உலக அளவில் இந்தியா உட்பட தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகளில் கடந்த 2020 முதல் May 21 பன்னாட்டு தேயிலை தினம் கொண்டாடப்படுகிறது.
8: இந்தியாவில் மக்களிடையே அமைதி, நல்லிணக்கம், ஒற்றுமை மற்றும் மனித நேயம் பற்றிய தகவல்களை மேம்படுத்துவதற்கும் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம் May 21 கடைபிடிக்கப்படுகிறது.
7: உலக கலாச்சாரங்களின் செழுமையை கொண்டாடுவதும் அமைதி மற்றும் நேர்மறை மாற்றமாக ஐநா சபையால் கடந்த 2002 பேச்சுவார்த்தை மற்றும் மேம்பாட்டிற்கான கலாச்சார பன்முகத்தன்மையின் உலக தினமாக May 21 அறிவித்தது.
8: மலை பகுதிகளில் இயக்கப்படும் பற்சட்ட தொடருந்து பாதை 1871 May 21 முதலாவதாக ஐரோப்பாவில் அமைக்கப்பட்டது.
7: 1881 May 21 அமெரிக்க செஞ்சிலுவை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது.
8: 1904 May 21 பாரிஸில் பன்னாட்டு கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஃபிஃபா ஆரம்பிக்கப்பட்டது.
7: ஐநா உயர் அலுவலர் எழுத்தாளர் சி.வி. நரசிம்மன் அவர்களின் பிறந்த தினம் 1915 May 21.
8: இந்திய நடன கலைஞர் அனிதா ரத்னம் அவர்களின் பிறந்த தினம் 1954 May 21.
7: நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க செயற்பாட்டாளர் ஜான் ஆடம்ஸ் அவர்களின் நினைவு தினம் 1935 May 21.
8: இந்தியாவின் 6வது பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தினம் 1991 May 21.
7: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனே சரி இல்ல ரொம்ப நாள்

நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நற்சிந்தனை வரிகளோடு புலருகிறது புதிய காலை.

காலை கேட்டு எழுந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களாக இசைக்கு காத்திருக்கிறது. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 25:30, 170 மற்றும் 25:30, 171 04-5-2 முன்னிணைப்போடு வரலாம். விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. புதிய காலை நிகழ்ச்சியில் வரும் பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
4: சூழலியலுக்கு நம்மால என்ன செய்ய முடியும்? பொருளாதார வளர்ச்சியை பெரிய பெரிய ஆலைகள், மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற பெரும் அமைப்புகள்ல மாசும் கழிவும் வரும்போது நம்மால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்மால சில பங்களிப்பை கண்டிப்பா செய்ய முடியும். சரி, இந்த பெரிய பெரிய உற்பத்தி நிலையங்கள்

0: முடியும். பொருளாதார வளர்ச்சியை பெரிய பெரிய ஆலைகள், மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற பெரும் அமைப்புகள்ல மாசும் கழிவும் வரும்போது நம்மால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்மால சில பங்களிப்பை கண்டிப்பா செய்ய முடியும். சரி, இந்த பெரிய பெரிய உற்பத்தி நிலையங்கள் யாருக்காக செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்காகத்தான். நான் இன்னைக்கு சுலபமான ரெண்டு வழியை உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன். நாம தனி மனிதனா ஒரு குடும்பமா என்னென்ன செய்யலாம் நம்ம சூழ்நிலையில பாதுகாக்கிறதுக்கு? நம் தேவைகளை பார்த்து சிக்கனமா பயன்படுத்தலாம். மின்சார வாரிய அறிவுறுத்தலின்படி மின் செலவை குறைக்கலாம். தேவையற்ற வகையில சிறு சிறு மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதை தவிர்க்கலாம். உதாரணத்துக்கு, உபயோகப்படுத்தாத நிலையில இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில ஓடாமலேயே அதுல ஆன்ல இருக்கக்கூடிய அந்த பல்பு, எப்போதும் சுவிட்ச் போர்டில் இருக்கிற சுவிட்சை ஆஃப் பண்ணி வைக்கலாம். பாத்ரூம்ல லைட் எரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். மின்சார வாரியம் அறிவுறுத்தலின்படி ஏசியை 24 டிகிரி செல்சியஸ்ல வச்சு பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜ், இது மாதிரியான விஷயங்களை தேவையான அளவு மட்டுமே அதனுடைய குளிர வச்சு பயன்படுத்தலாம். இதன் மூலமா குறிப்பிட்ட அளவு மின் செலவை குறைக்கலாம். நாம நம்ம மின் செலவு தேவையற்றதா கசியிற இடங்களை குறைச்சி வந்தாலே பெரிய பெரிய ஆலைகளில் செய்யும் செலவும் குறையும். இரண்டாவது, குப்பைகளை அகற்றுறது. குப்பைகளை வீட்டில இருந்து மாநகராட்சி ஊர்தியில கொடுக்கிறப்போ நம்ம குப்பைகளை பிரிச்சு கொடுக்கலாம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு மாநகராட்சி ஊழியர்கள் கொண்டு வர்ற வண்டியில ரெண்டு வித்தியாசமான அந்த குப்பை தொட்டிகள் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அவங்க அப்படி கொண்டு வந்தாலும் நாம பிளாஸ்டிக் குப்பைய உணவு கழிவையும் ஒன்னா போட்டுதான் அவங்க கிட்ட கொடுக்கறோம். வீட்டுல ரெண்டு குப்பை தொட்டி வச்சு எப்போதுமே மக்காத குப்பைய, குறிப்பா பிளாஸ்டிக் கழிவுகளை தனியா வச்சு, உணவு கழிவை தனியா வச்சு ரெண்டு தொட்டிகள் மூலமா எடுத்து அதை இரண்டா அப்படியே பிரித்த நிலையில மாநகராட்சி ஊழியர்கிட்ட நம்ம கொடுக்கறப்போ அவங்களுக்கு அதை பிரிச்சு மறுசுழற்சிக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இல்லைன்னா அது நிலத்துல கொட்டப்பட்டு மண்வளம் கெட்டு போகத்தான் வழிவகுக்குது. பேப்பர், அட்டை, இது மாதிரியான கழிவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பழைய பேப்பர் கடைக்கு எடைக்கு போடுற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கலாம். அது ஒரு பேப்பரா இருந்தாலும் சரி, அதை பழைய பேப்பரோட வச்சோம் அப்படின்னா அது எடைக்கு போக சரியா இருக்கும். அப்படி பழைய பேப்பர் கடைகளுக்கு நாம அனுப்பிட்டோம் அப்படின்னாலே அது கண்டிப்பாக மறுசுழற்சிக்கு போயிடும். தாள், அட்டைகள் இதெல்லாம் நிலத்துக்கு போய் வீணாகிறதையும் தவிர்த்திடலாம். நாம பயன்படுத்துற ஒரு நாள் செய்தித்தாள் 20 பக்கங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நாள் செய்தித்தாளை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 அடி மரத்தை நம்ம வெட்ட வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். மரம் தவிர வேற தாவரம் மூலமாவும் இப்போ பேப்பர் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்திருந்தாலும் மறுசுழற்சி அந்த தாவரங்களையும் பாதுகாக்கிறதுக்கு உதவும். நாம செய்த சின்ன சின்ன விஷயம்தான் சூழலையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர உதவுது. நம்மால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காம இது மாதிரி சின்ன சின்ன செயல்கள் மூலமா மின்சாரத்தை சிக்கனமா செலவுபடுத்துறது, கழிவுகளை, வீட்டு கழிவுகளை நம்மால முடிந்த நிலையில பிரிச்சு கொடுக்கறது, இது மாதிரியான சிறிய சிறிய செயல்களை நம்ம செஞ்சு வந்தாலே சூழலையில நம்மால பாதுகாக்க முடியும். சூழலியல் காப்போம், வளமாக வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுர எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்று பராபாவ வருடம், வைகாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஓர் செய்தி.
1: அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராசர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் கால்நடை வளர்ப்பு பயிற்சிகள் நடைபெற உள்ளன. 21/5/2026 வியாழக்கிழமை கறவை மாடு வளர்ப்பு பயிற்சியும் நடைபெறுகிறது. ஆர்வமுள்ள கால்நடை விவசாயிகள் மற்றும் சுயதொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆர்வமுடைய பயிற்சிகள் பற்றிய முழு விவரங்களை நேரில் அல்லது கீழ்கண்ட தொலைபேசி மூலமாக அறிந்து பயிற்சிகளில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0452-2482-3

0: ஒன்று. தொலைபேசி எண் மீண்டும் 0452-2-4-8-3-9-0-3 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 மே மாதம், அதாவது இம்மாதம், விவசாயிகளுக்கான இலவச பயிற்சிகள் நடைபெற உள்ளன. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். 22/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று சூரிய உலர்த்தி பயன்பாடுகள் மற்றும் மானியத்தில் அமைத்தல் பற்றிய பயிற்சி மற்றும் இதன் தயாரிப்பு நிறுவன நேரடி பார்வை பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். 2 நாள் பயிற்சியாக 26/5/2026 மற்றும் 27/5/2026 செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். ஒரு வார பயிற்சியாக 26/5/2026 செவ்வாய்க்கிழமைகளில் கால் மிதியடி தயாரித்தல் செய்முறை பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 9488-5757-16 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம்.
1: இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: இப்ப ரொட்டேஷன்ல வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த செட்டு வாங்கிட்டே இருப்பீங்களா?
3: ஆமா, இப்ப இந்த மாசியில புடிச்சிருவோம். மாசியில புடிச்சோம்னா ஒரு 6 மாசம் வளர்ப்போம், அதுக்கடுத்து கொடுத்துருவோம். அதுக்கடுத்து புடிச்சிட்டு மழை வர்றதுக்குள்ள பொரட்டாசி பறக்கிறதுக்குள்ள பொரட்டாசி தீபாவளி முடிஞ்சோடனே அதுக்குள்ளே எல்லா குட்டியும் காலி பண்ணிடுவோம். இந்த மழை காலத்துல 3-4 மாசத்துக்கு வச்சுக்கிற மாட்டோம். ஏன்னா இந்த மழை பனி இருக்கு, நிறைய கம்ப்ளைண்ட் ஆகும், நோய் வரும், தண்ணிகள் செத்து எல்லாம் தேங்கும், ஆடு படுக்க கொசுக்கடி எல்லாம் மெலியும். அதனால அந்த டயத்தில் வச்சுக்கிற மாட்டாங்க. பொரட்டாசி மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்த பருவத்தில் இருக்கோ அது வரைக்கும் உள்ள எல்லாம் தீபாவளி தான் முடியும். கரெக்டாக மழை முறையில் தீபாவளி வந்துடும், அந்த டயத்தில் எல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணிடுவோம். அதுக்கடுத்து விவசாயம் கொஞ்சம் நெல் போட்டிருக்கோமா, அந்த நெல் அது இதுன்னு அதை ஒரு 2-3 மாசம் பார்ப்போம். அதுக்கடுத்து இப்போ நெல் அறுவடை ஆனோன்னே இந்த இப்போ இந்த மாதத்தில் பிடிச்சிருவோம். மாசி பங்குனியில் அப்படியே பிடிச்சிரும்.
2: அப்போ ரெகுலராக நீங்கள் வந்து இதை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து தீவனங்கள் வந்து உங்களுக்கு நிலத்தில் இருக்கிறனால போதுமான அளவுக்கு கிடைக்கும்.
3: எங்களுக்கு தீவனம் போதுமான அளவு கிடைக்குது. அதுக்கு மாதிரி பக்கத்தில் குளங்கள், கம்மாய்கள், ஓடைகள் அதுகளில் போய் மேய்ச்சிருவோம். கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குன்னா ஓப்பனில் விட்டு மேய்ச்சிருவோம். மேய்ச்சிட்டு வந்தாலும் காட்டிலையும் அகத்தி போட்டிருக்கோம். வேலி மசால், மல்பரி, கோயப்பஸ், சோழநாத்து இதெல்லாம் போட்டிருக்கோம். அதுகெல்லாம் வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அறுத்தறுத்து கெட்டி கெட்டி விட்டுருவோம் அங்கே. அதனால் அதுகளே அப்படியே சாப்பிட்டுக்கிறோம்.
2: அதுகளே அப்படியே சாப்பிட்டுக்கிறோம்.
3: தண்ணியும் அதே மாதிரி இந்த மக்காச்சோள மாவு இல்லை அரிசி மாவு ஏதாவது அரைச்சி வச்சுருப்போம், அதை போட்டு இத்தீன்னு போட்டு கொஞ்சம் மினரல் மிக்சரு, தாது உப்பு ஏதாவது அதில் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருவோம் குட்டிகளுக்கு.
2: தாது உப்புகள் எல்லாம் சரி,
3: தாது உப்புகள்லாம் லோக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டலே வாங்கிக்கிறோம்.
2: அரிசி கொடுக்கக்கூடாதுன்றா மாட்டுக்கும் ஆடுக்கும் வந்து ரேஷன் அரிசியே வாங்கி சில பேர் வேக வச்சு கொடுக்குறாங்க, இல்லைனா மாவு அரைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
3: அது வந்து
2: கொடுக்கறதுனால வந்து சத்து பற்றாக்குறை வரும், ரொம்ப கொடுத்தோம்னா அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க.
3: ஆமாம், அது வந்து கொடுக்கக்கூடாது தான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாடகைக்கு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா தண்ணி குடிக்கும். அதுக்காக நம்ம அரிசி மாவு மட்டும் அரைச்சி போட மாட்டோம். அது கூட மக்காச்சோளம், இந்த சுண்டல், பயறு, பச்சை அதுகெல்லாம் போடுறதுனால கலப்பு போடல, அதுவும் கொஞ்சோண்டு இதனால போட்டுக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அரிசி மாவு மட்டும் போட்டு வளர்த்தா கொஞ்சம் சிக்கல் வரத்தான் செய்யும். ஏதாவது கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா பசியாக கோளாறாயிரும். அதுக்கு திடீர்னு டானிக்க மருந்து கொடுத்தோம்னா ஒவ்வொன்றும் கியூர் ஆயிரும், ஒவ்வொன்றும் கொஞ்சம் இதாயிரும், நஷ்டமாயிரும், இறப்பு சந்திச்சே ஆயிரும் கண்டிப்பா. ஆனா மாட்டுகளுக்கு வந்து அரிசி ரொம்ப கொடுத்தோம்னா கண்டிப்பா அது என்னைக்கா ஒரு நாள் இப்ப உடஞ்சியாது. ஏதாவது ஒரு டயத்துல தீவனம் அதிகம் எடுத்துருச்சு அந்த மாதிரி டயத்துல அது பசியா கோளாறாகி மாடு அப்படியே இதாகிறது கூட வாய்ப்பு இருக்கு அதிகம். அதனால் நம்ம வந்து அதிகமாக அரிசி மட்டும் கொடுக்கக்கூடாது, அது கூட அரிசி, பயறு, சுண்டல்,
2: கலப்பு
3: வெந்தயம், கலப்பு தீவிரம் அதுகளில் போட்டு அரைக்கல அரிசியும் கொஞ்சம் போட்டு அரைச்சி.
2: அது எப்படி வாங்கி நீங்களே வாங்கி அரைச்சிடுறீங்களா?
3: ஆ, நாங்களே வாங்கி அரைச்சிருவோம். டாக்டர்கிட்ட கேட்டோம்னா அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க கால்குலேஷன் மாதிரி.
2: சரி,
3: இப்போ ஒரு 100 கிலோ அரைக்கோம்னா ஒரு 50 கிலோ மக்காச்சோளம், ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு 10 கிலோ மக்காச்சோளம் இது கம்மம்புல், ஒரு 5 கிலோ பயறு சுண்டல், ஒரு 2 கிலோ தாது உப்பு, நம்ம சோத்து உப்பு 1 கிலோ, அந்த மாதிரி போட்டு 100 கிலோ போய் ரைஸ் மில்லில் கொடுத்தோம்னா அவங்களே அரைச்சி அப்படியே கொடுத்துருவாங்க. அதனால் ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு.
2: அதை கொண்டு வந்து கலக்கி வச்சிருவேன்.
3: அதை கொண்டு போகும்போது
2: நாங்கள் நேரம் கொடுப்பீங்களா எப்படி?
3: அது வந்து ரெண்டு டைம் கொடுப்போம். காலையில் ஒருக்கா தண்ணி வைக்கல, அதுவும் பருத்தி விதை கொஞ்சம் வச்சுருப்போம். பருத்தி விதையும் இந்த மாவும் கொஞ்சம் போட்டு ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு அளவு இருக்கும் எங்களுக்கு, ஒரு கப்பு அந்த மாதிரி வச்சு

0: கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே கொடுத்துரும். ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் அதே மாதிரி கொடுத்துரும்.
1: மாடு வச்சிருக்கீங்களா?
0: ஆ, மாடு.
1: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
0: மாடு 4 மாடு வச்சிருக்கோம்.
1: கறவை மாடா?
0: கறை மாடு தான்.
1: உங்க வீட்டுக்கு அளவுக்கு வச்சு?
0: ஆமா, எங்க வீட்டுல பீச்சி நாங்களே வச்சுக்கிறோம். அடுத்து இந்த பக்கத்துல தெருவில் இருக்கிறவங்க ரெண்டு பேரு, ரெண்டு மாடு சென்னையா இருக்கும், ரெண்டு மாடு ஈனும், அந்த மாதிரி ரொட்டேஷன்லயே வரும். அதனால நாங்க பீச்சி எங்க வீட்டுக்கிட்டே தெரிஞ்சவங்க போனவங்க, அந்த பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க அவங்களே வந்து அப்படியே பீச்சினோடனே அப்படியே வாங்கிக்கிறாங்க. லிட்டர் 50 ரூபா நாங்க அப்படியே கொடுத்துருவோம்.
1: அப்படியே கொடுத்துருவோம், கறந்தோடனே கொடுத்துருவோம்.
0: ஆமா, எங்க வீட்டுக்கே இப்போ 1 லிட்டர் 1.5 லிட்டர் தேவைப்படும். நாங்க வீட்டுல 6 பேர் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு காலையில ஒரு 6 லிட்டர் 1 லிட்டர் தேவைப்படும். வீட்டுல பால், தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் வச்சிருப்போம் நாங்களே. அதனால சரி, நம்ம வீட்டுக்கு தேவை அடுத்தவங்கட்டாங்கன்னா அவங்க தண்ணியை ஊற்றி தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஆனாலும் சரி, நம்மளே வச்சுக்கிறோம்ட்டு. அதனால ரெண்டு மாடு தோட்டத்தில் மிஞ்சுறது ஏற எல்லாம் கிடக்கும். அதனால சரின்ட்டு அதனால அப்படியே வீட்டிலே வச்சுக்கிட்டோம்.
1: கோழி வச்சுருக்கீங்களா?
0: கோழியும் வச்சுருக்கோம்.
1: எவ்வளோ கோழி வச்சுருக்கோம்?
0: நாட்டுக்கோழி 30-50 கோழிக்கிட்ட இருக்கும்.
1: 50 கோழி வச்சுருக்குறீங்க? அதுவும் வந்து சும்மா அப்படியே தான்?
0: ஆமாம், அது வந்து நாங்கள் பெருசாக பார்க்குறதில்ல. அது அப்படியே அந்த ஆட்டுத்தொழுவு மாட்டுத்தொழுவுகளில் குப்பைகளில் மேஞ்சிக்கிட்டு அப்படியே இருந்துக்கிறோம். ஆனால் இப்போ நாட்டுக்கோழிக்கும் நல்ல மவுஸ் இருக்குது. கிலோ 200-500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. கோழி அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. முட்டை 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க வீட்லேயே வந்து.
1: ஒரு முட்டை 20 ரூபா?
0: நாட்டுக்கோழி முட்டைன்னு 20 ரூபான்னு வாங்கிக்கிறாங்க.
1: இப்போ நீங்கள் நாட்டுக்கோழியில் வந்து எதுவும் கலப்பு கோழி வச்சுருக்கீங்களா? இல்லை,
0: நாட்டுக்கோழியும் சிறுவிடையும் இருக்குது, பெருவிடையும் இருக்குது. அதனால் ரெண்டும் அப்படியே மிக்ஸ் ஆகியே தான் இருக்குது.
1: அப்படியா?
0: ஆமாம், தூய சிறுவிடையும் இருக்குது, தூய பெருவிடையும் வச்சுருக்கோம்.
1: சரி.
0: அதனால்
1: கறிக்கோழி மாதிரி நாட்டுக்கோழியிலே கறிக்கோழி
0: அதான்? அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த கிரிராஜா, வனராஜா அந்த மாதிரிலாம் தூய சிறுவிடை, ஒரிஜினல் நாட்டுக்கோழி.
1: சரி,
0: வச்சுருக்கோம். அடுத்து இந்த பெருவிடையில் வந்து இந்த கட்டு சேவல் சொல்கிறாங்களே, அந்த இதுவும் வச்சுருக்கோம்.
1: இப்போ இந்த கழுத்துக்கோழியெல்லாம் வச்சுருக்கீங்களா?
0: ஆ, கழுத்துக்கோழியும் வச்சுருக்கோம்.
1: கழுத்துக்கோழியும் வச்சுருக்கீங்க?
0: கழுத்துக்கோழியும் ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் மிங்கிளாகி அப்படியே அந்த இது அப்படியே
1: வந்துடுது. ஏன் அதை நீங்கள் தனியாக பிரித்து வச்சுட்டா அது ஒரு இதாக இருக்கும்ல?
0: இல்லை, அது அந்த இப்போ கழுத்து கோழின்னு இருக்குன்னா அதில் ஒரு ஒரு கோழி ஒரு 10 முட்டை வைக்கினா ஒரு 3 குஞ்சு 4 குஞ்சு எப்படியும் கழுத்து கோழியாகவே வந்துடுது.
1: அப்படியா?
0: அதனால
1: நீங்கள் இதை
0: அதனால சரி ஒன்றும் பெருசுப்படுத்திக்கிறல. எல்லாமே மிங்கிளாக இருக்கிறதுனால நம்ம யாராவது கேட்டாங்கன்னா கோயிலுக்கு சேவல் கேட்பாங்க, இல்லை யாராவது தெரிஞ்சவங்க விருந்தாடி வந்திருக்காங்க ஒரு கோழி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த பொங்கல் டயத்தில் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த டாக்டர்ஸு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு இந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்காங்க, அவங்க கேட்பாங்க இந்த வாரம் ஒரு 2 கோழி வேணும் 4 கோழி வேணும் அப்படின்னு. வாரத்துக்கு ஒரு 4 கோழி 5 கோழி கேட்பாங்க. அதனால் நாங்கள் பிடிச்சி பிடிச்சி கிலோ 450-500-600 கொடுத்துருவோம்.
2: இதுவரை ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: இணைந்திருக்கிறோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் புதிய காலை. சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று

0: கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டாங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர் காப்பீட்டுத் திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல்

0: திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிகோஸ் கிறிஸ்டோடவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 வர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்ட காலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள். என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: 93.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம், 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய கலை. புதிய கலை நிகழ்ச்சியில் பூந்தளிர்
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மழலை மொழி பேசும், இது பூந்தளிர்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் இலா வெண்மதி.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறேன். என்னோட தம்பி பேரு லியோப்ஜாவே எல்கேஜி போக போறான்.
0: நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: லியோப்ஜிக்காகவும் எல்லாருக்காகவும் ஆத்தி ஜூடி சொல்ல போறேன். ஆத்தி ஜூடி அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சிரம், இயல்வது கதவே, ஈவது விளக்கே, உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடே, என்ன எடுத்து இகலே, ஏற்பகு இகழ்ச்சி, ஐயமிட்டு ஒன் பழகு ஒழுகு, ஓதுவது ஒளியே, அவ்வியமும் பேசே.
0: ரொம்ப சூப்பரா சொன்னீங்களே. உங்க லியோஜுவை கேட்டதா சொல்லுங்க. வெயில் ரொம்ப போய் விளையாடாதீங்க, நல்லா படிக்கணும், சரியா? தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரைக்கும் கேட்டீங்க மழலை மொழி பேசும் பூந்தழி.

0: கொஞ்சம் லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்டா.
1: டிஃபன் பாக்ஸ் சமயம் கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம்.
0: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு.
1: லேட் நைட் பாலிஷ் போடு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு.
0: டெய்லி லேட் கெட் அவுட்.
1: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு.
0: ஹோம் வர்க் எஸ்கேப்.
1: டெய்லி இதே வேலையா போச்சு.
0: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி.
1: பிம்பிலிக்கி பிலாபி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்காக தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ITI மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை http://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கேற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவர குறிப்பு, கல்வி சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மதுரை கோபுதூர் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரில் வந்து கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு, இம்முகாமின் மூலம் தனியார் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய துணை இயக்குநர் அவர்கள் தெரிவிக்கின்றார். மேலும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய தன்னார்வ பயிலும் வட்டத்தில் TNPSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி, இலவச வைஃபை வசதி, அரசு பணிக்கு தயாராகும் மாணவர்கள் https://tamilnadu-careerservice.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு துணை இயக்குநர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது. இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார

0: அறிவிப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கீர் கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்புநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர் அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலைக் குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில் 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991 ஆண்டு இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதையடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் 2 பேருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் 1வது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் முதல் நாள் நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022 முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:05.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.

0: இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
1: அன்பர்களே, இன்று கடையம் ஸ்ரீ வில்வவனநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் தென்காசியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் அம்மா சமுத்திரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள கடையம் என்னும் ஊரில் உள்ளது. பிரம்மா சிவபெருமானிடம் வில்வக்கனி ஒன்றை பிரசாதமாக பெற்று அதனை 3 துண்டுகளாக்கி ஒன்றை கைலையிலும் மற்றொன்றை மேரு மலையிலும் 3வதை பொதிகை மலை அடிவாரத்திலும் நட்டார். பொதிகை மலை அடிவாரத்தில் அந்த வில்வம் பெருமரமாகி வளர்ந்ததோடு அந்த பகுதியே வில்வ வனமாகியது. இந்த வனத்தில் ஈசன் சுயம்புவாக தோன்றி அருளினார். அவரை வில்வவனநாதர் என்னும் பெயர் சூட்டி பிரம்மா வழிபட்டார். சும்ப நிசும்பர்களை வதைக்க பாவம் தீர பார்வதி தேவி இங்கு தவம் செய்து பேரருள் பெற்றார். பாவம் நீங்கிய பார்வதி நிறம் மாறி பொன்னிறம் கொண்டவளாய் மாறினாள். தேவிக்கு ஈசன் நித்ய கல்யாணி என்னும் பெயரை அளித்தார். சிரவண மகரிஷி ஆலோசனைப்படி தயரதர் இங்கு வந்து வில்வவனநாதரை வழிபட்டு ஸ்ரீராமரை புத்திரனாக அடையும் பேறு பெற்றார். தயரதர் வழிபட்ட வில்வவனநாதரை ஸ்ரீராமரும் வழிபட்டு அவர் அருளினால் இராவணனை வென்றார். மகாகவி பாரதியார் இங்குள்ள குளக்கரையில் அமர்ந்து காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்னும் பாடலை எழுதினார். பாரதியாரின் மனைவி செல்லம்மாள் பிறந்த ஊரும் இதுதான். இருவருக்கும் இங்கு திருவுருவ சிலைகளும் கலை மன்றமும் எழுப்பப்பெற்றுள்ளது. ராமநதி பாய்ந்தோடும் பலமான ஊர் இது. 1980 சடையவர்மன் விக்ரம பாண்டியன் இந்த கோவிலை கற்றளியாக நிறுவி வழிபாடு திருவிழா நடைபெற வயல்களை தானமளித்தான். அதனால் இந்த ஊருக்கு விக்ரம பாண்டிய நல்லூர் என்னும் பெயரும் ஏற்பட்டது. 1622 திருமலை நாயக்க மன்னரின் முதலமைச்சர் அரியநாத முதலியார் கோவில் எதிரே பிரம்மாண்டமான நீராழி மண்டபத்தோடு கூடிய தெப்பக்குளம் ஆஸ்தான மண்டபம் மணிமண்டபம் போன்ற திருப்பணிகளை செய்தார். நித்ய கல்யாணி அம்மன் பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கடகம் என்னும் தனது வளையலை வீசி எறிய அது விழுந்த இடத்தில் நீரூற்று தோன்றி வளப்படுத்தியது. கடகம் விழுந்த இடம் ஆகவே கடையம் என்று ஊரின் பெயர் ஏற்பட்டது. 3 ராஜகோபுரத்தோடு கிழக்கு நோக்கிய ஆலயம் இருப்பினும் அம்பாள் சன்னதி உள்ள சாலகோபுர வாசலிலே பிரதான நுழைவு வாயில். தலவிருஷம் வில்வம், ராமநதி தீர்த்தம், கருவறையில் வில்வவனநாதர் சுயம்பலிங்க திருமேனியராய் காட்சி தருகிறார். அம்பாள் நித்ய கல்யாணி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாள். திருமணப்பேறு மகப்பேறு ஆகியவை கிடைத்திட சுவாமி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள். விநாயகர் தேவியரோடு சுப்பிரமணியர், அதிகாரநந்தி, சூரியன், சுரதேவர், 63 சிரவண மகரிஷி, தசரதர், சப்தமாதர்கள், தட்சிணாமூர்த்தி, கன்னிமூலை விநாயகர், லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர், பைரவர், சனீஸ்வரர், நடராஜர், சந்திரன் ஆகிய சன்னதிகளும் சுற்றில் உள்ளன. சித்திரை மாதம் 10 பெருவிழா, ஆவணி மாதம் விழா, மகாசிவராத்திரி, நவராத்திரி, ஆடிவள்ளி, திருக்கார்த்திகை, திருவாதிரை, பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி, பௌர்ணமி ஆகியவை இங்கு விழா நாட்கள். குடும்ப நலன்களை அருளி பெருவாழ்வு வாழ வைக்கும் கடையம் ஸ்ரீ நித்ய கல்யாண சமேத ஸ்ரீ வில்வவனநாதரை வழிபட்டு நலம் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: மதுரை FM 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய்

0: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில். அடுத்த நிகழ்ச்சியாக இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திட்டு இருக்கு. 25:30, 170 மற்றும் 25:30, 171 04 5 2 என்ற முன்னிணைப்போடு வரலாம் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள்.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல்

11/2 கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையில் இன்றைய தலைப்பு வெப்ப அலைகளும் தவிர்க்கும் வழிமுறைகளும். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு வெப்ப அலைகளும் தவிர்க்கும் வழிமுறைகளும். நீங்களும் பங்கேற்கலாம். 25/30/170 அறிமுக நேர்களும், 25/30/171 அனைத்து நேர்களும் 0452 முன்னணி போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. நேரலையில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள். இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. புகைப்பூக்கள் வரும் பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து.

0: கூட்டுகள்.
1: உண்மையும் எண்ணையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். அடுத்த நிகழ்ச்சியா இன்னும் ஒரு சில நொடிகளில் நாம் கேட்டு ரசிக்கலாம். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பாட்டு வேணுமா? விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. பங்கேற்கலாம் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள். 25:30 மற்றும் 25:30 முன்னிணைப்போடு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிறைவடையும் நேரம் வந்தாச்சு.
4: உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயிரி விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் தாயகம் வந்தடைந்தார். எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது.

18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களாக இசைக்கு காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் அழைக்கலாம். 25-30-170 மற்றும் 25-30-171 04-5-2 முன்னணி போடு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
3: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளிம்பட்டி மல்லிகார்மன் மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
3: பண்பலை பாடல். நன்றி
2: நன்றி. இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டக்கூடிய அனைவருக்காகவும் பண்பலை பாடலாக வருகிறது 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

0: விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு இன்றைய பாட்டு வேணுமா. இந்த வரிசையில் அடுத்ததாக காத்துட்டு இருக்கக்கூடிய நேரம் நம்ம சந்திக்கலாம். வருக, வணக்கம். சொல்லுங்க கோகுல் பிரசாத், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? சரி, கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி. இருக்கு பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய அனைவருக்காகவும்.

0: பாட்டு வேண்டுமா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். 8:13 இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மன விரும்பிய புத்தம் புதிய பிறப்பு பாடல்களா வளம் வந்துருக்கு. இப்ப அந்த வரிசையில் அடுத்ததாக காத்திருக்கக்கூடிய நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: பழனிசாமி.
0: நன்றி. இணைப்பில் வந்திருக்கு பாடல் வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும்

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு கொண்டிருக்கிறோம். 8:21:17 நொடியில் பாட்டு வேணுமா? விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய 99 விருப்ப பாடல்களா கேட்டு வச்சிருக்கோம். இப்ப காத்திடக்கூடிய அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
6: உற்சாகமான காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
5: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
6: பராசக்தி படத்திலிருந்து அடி அலை அந்த அருமையான பாடல். அனைத்து நேய உறவுகளுக்காகவும் நன்றி, வணக்கம்.
5: நன்றி நன்றி. இணைப்பில் வந்திருக்கு பாடல் வருகிறது உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுடைய அனைவருக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமுதிய விருப்ப பாடல்களை வளம் வந்துட்டு இருக்கு.

இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இது மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 8:32 ஆயிட்டு இருக்கு. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் பங்கேற்கலாம். 25:30, 170 மற்றும் 25:30, 171 04 என்ற முன்னணி போடு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு.

விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய பிறப்பு பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாட வேணுமா நிகழ்ச்சியில 8:36 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் பங்கேற்கலாம். 25:30 மற்றும் 25:30 4552 முன்னிப்போடு வரலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாட்டு வேணுமா? விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய பிறப்பு பாடல்களை நம்ம கேட்டு வச்சிருக்கோம். இப்ப அந்த வரிசையில் அடுத்ததாக காத்திருக்கூடிய நேர் வருக, வணக்கம்.
3: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சொல்வது சிவகாசியிலிருந்து சுதா.
2: சொல்லுங்க சுதா, என்ன பாடல் கேட்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில?
3: ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா
2: கேட்டலாமா? நன்றி. இணைப்பு வந்திருக்க பாடல் வருகிறது உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டு வேணுமா கேட்டு வச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ், 7:45 நிமிடம் 33:07.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டு ரசித்து வந்தோம் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களாக. இப்ப நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. பங்கேற்ற பங்கேற்க முயற்சி செய்து கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒருத்தர் அவசரமா போய்கிட்டு இருந்தார். எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறான்னு வச்சுக்கங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். 3வதாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள்.

0: நாலாவதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். அஞ்சாவது, அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுகிறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் ஐந்து விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த ஐந்து விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்பவும் நாம் ஐந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோடய தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். ரெண்டாவது, நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் மூணாவது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாய ஸ்வரூபம் அப்படின்னு பேர். நாலாவது விஷயம், நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது, அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இது வந்து விரோதி ஸ்வரூபம், இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த நாலு அறிவுக்கும் எதிரடையாக, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது, தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு, அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன், நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் திரை இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டோம் திரை இசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி, திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். நாமக்கல்லில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறையின் சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி 3-1 என் கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:03. குட் மார்னிங், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். எல்லாரும் பரபரப்பாக வேலை கிளம்பிட்டு இருப்பீங்க, சிலர் வேலை கிளம்பி போயிட்டு இருப்பீங்க. வண்டியில் பாதுகாப்பாக டிராவல் பண்ணுங்க. ஸ்டாண்டு பைக்கு ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க சைட் ஸ்டாண்டில் எடுத்திருக்கீங்களா, ஹெல்மெட் அணிஞ்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோர் வீலர் போல போகக்கூடியவங்க சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுக்கோங்க. எப்பயுமே வெளியே போகும்போது கைபேசி எப்படி நம்மளோடையே கொண்டு போகிறோமோ அதே மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி, குடை, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்கிற நேரம் இல்லை, கேட்க போகிறீங்க குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சம பீட்டான பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில். புத்தகம் காலத்தின் விதைநெல் என்பது பாரதிதாசன் வார்த்தைகள். படிக்க படிக்க பயன்கள் பல தரக்கூடிய புத்தக வாசிப்பை நேசிப்போம், உயிர்காட்டன சுவாசிப்போம்னு சொல்லி உங்களுக்காக குடி குடி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சும சூப்பரான பாடல் தர காத்திருப்பது லாவண்யா.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்றைக்கு மே 21 இன்டர்நேஷனல் டி டே. 2020 முதல் கடைபிடிக்கப்படுகிறது. எதற்காக சர்வதேச தேயிலை தினம் கடைபிடிக்கப்படுதுங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? தேயிலை பற்றிய வரலாறு, கலாச்சாரம், தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், பசி மற்றும் வறுமையை எதிர்த்து போராடுவதில் தேயிலையின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இன்டர்நேஷனல் டீ டே கடைபிடிக்கப்படுது.

தீ பறக்கும் டிக்கட அவ வந்ததனால

0: வாங்க, சந்தோஷமா போங்க.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ரெடிமேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. நிகழ்ச்சியில அடுத்ததா வேர்ல்ட் டே ஃபார் கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஃபார் டயலாக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 2002 ஆண்டு யுனெஸ்கோவால் தொடங்கப்பட்டது கலாச்சார பன்முகத்தன்மையின் உயர்வுக்காகவும் அதன் வளர்ச்சி நிலையான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உலகில் அமைதி நிலவுவதையும் நோக்கமாக கொண்டு வேர்ல்ட் டே ஃபார் கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஃபார் டயலாக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இது கடைபிடிக்கப்படுது.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் 9:22. ரெடிமேட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சியில. அடுத்ததாக நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பயங்கரவாதத்தின் தீமைகளை அனைவருக்கும் உணர்த்தும் நோக்கத்துடனும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவாகவும் மே 21 நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய தினம் பள்ளிகள், கல்லூரி

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க. சர்வம்

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நேரம் 9:30, 10 நொடிகள். ஆகாஷ்வாணிக்கு 90 காற்று அலைகளில் தம் கரம் நீட்டி இசைப்பயணத்தில் உங்களை தன்னுடன் இணைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாது என்றும் இளமையாய் எதிலும் புதுமையாய். எல்லோருக்கும் முன்னோடியாய் எண்ணற்ற கலைஞர்களை உருவாக்கிய நமது ஆகாஷ்வாணிக்கு அகவை 90. இனிதை தொடரட்டும் உங்கள் பயணம் என்றும் ஆகாஷ்வாணி.

சுங்குடா மச்சா கையதா வச்சா சங்குடா பட்டாச ஓடிங்கடா அட்ட சுண்டனா மாமா கிங்குடா.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரைட் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. குடிக்குடி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சம சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நாட்டின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சுகாதார உள்கட்டமைப்பை ஆதரிக்க தேவையான முக்கிய அம்சங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு துவங்கப்பட்டதுதான் இத்திட்டம்.

தேவை எல்லாமே தீர்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். எனக்கு பிடித்த பாடல்கள் நிகழ்ச்சியில் கேக்குறீங்களா? 10:02 to 11 மணி வரை, ஜஸ்ட் 21 மினிட்ஸ் தான் இருக்கு. நீங்க அழைத்து பேச வேண்டிய எண்களை சொல்லிடலாமா? 25 31 0 7 மற்றும் ஒரு எண்ணாக 25 31 0 8 அப்படிங்கிற எண்களை அழைச்சு பேசலாம். மதுரையின் முன் இணைப்பான 0452 தொட்டு. ஒருங்கிணைக்கவும் அவற்றின் செயல்முறைகளை மேம்படுத்தவும் மக்களின் வாழ்வை எளிமையாக்குவதையும் கருத்தில் கொண்டு செயல்படுத்துங்க ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன்.

0: நேரம் 9:46 PM.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே செம சூப்பரான பாடல்கள் தந்து கொண்டிருக்கிறது. டைனமிக்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் மட்டும் பதிவு செய்திருந்தால் போதும். ஹெல்த் ஐடி நம்பர், அந்த அக்கௌண்ட்டில் பதிவு செஞ்சாவே நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்கள்ல, அதுதான் அந்த ஹெல்த் ஐடி நம்பர். அந்த எண்ணை கொண்டு இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகளில் பயனாளியின் மருத்துவ விவரங்களை மருத்துவர்கள் பரிசீலனை செய்து ஆலோசனை வழங்கும் விதமாக இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 9:52.

ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதில் பதிவு செஞ்சு நமக்கு கிடைக்கூடிய அந்த ஹெல்த் ஐடி நம்பர், அந்த நம்பரை வச்சு இப்போ நம்ம பல இடங்களுக்கு பயணம் செய்யும் போது ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படுமானால் அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஐடி நம்பர் மட்டும் இருந்தால் போதும், நம்மளோட அந்த அதாவது யார் அந்த பயனாளியோ அவங்களோட மருத்துவ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல போகிற அந்த என்ன மருந்து இதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னு அந்த மருத்துவர் ஈஸியாக கணித்து அவங்களுக்கான தேவையான உதவிகளை உடனுக்குடன் செய்து உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்றத மையமாக கொண்டு தான் இத்திட்டம் செயல்படுது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நேயர்கள் இதுவரை கேட்டது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை.

0: செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் உட்பட 23 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்னும் சட்ட நேரத்தில் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி, திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செய்தனர். இந்நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. நாமக்கலில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காவல் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறையின் சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4th மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா பூனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். விருப்பகாலங்கள் நிகழ்ச்சியில் இன்று என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது ஒரு பறவையை பற்றி. அந்த பறவையோட அந்த குரலுக்கு மயங்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு அந்த இசை ஈர்க்கக்கூடியது. அப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, யோசிக்கோசி இதைத்தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு கண்டுபிடிங்க. இந்த பாடலும் கேட்டுட்டு நிச்சயமாக நீங்கள் யூகிச்சது சரியாக தான் இருக்கும். பாடல் கேட்டுட்டு அது என்ன பறவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த பறவையை பற்றியோ பல சுவாரஸ்யமான தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம்.

எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, நீங்க யூகிச்சது ரொம்பவே சரிதான். குயல் பத்தி தான் இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில கேட்க போறோம். குயல் இதனுடைய குரல் வந்து எல்லாருமே மயக்கக்கூடிய ஒரு குரல் அப்படின்னே சொல்லலாம். இந்த குயல் அப்படிங்கிறது இந்திய துணைக்கண்டம், தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா முழுவதும் காணக்கூடிய ஒரு குழு அப்படின்னே சொல்லலாம். இந்த குயில்களை யூடினமிஷ் அப்படிங்கிறது தான் இதோட பேரினம். இந்தியாவில் ஆசிய குயில் அதாவது யூடிமினஸ், இது வந்து உரத்த இனிமையான கோடை காலங்களில் இது வந்து கூவலாக காக்கலாம். காகங்களோட கூடுகளில் முட்டையிடக்கூடிய பழக்கத்திற்கு இது மிகவுமே பிரபலமானது தான் குயில்கள். குயில்கள் பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்கலாம் பாடல் கேட்டுட்டு.

14 நிமிடம் இணைந்திருக்கிறோம். முதல் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம், எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் என் விருப்பம். இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியில் குயில் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த குயில்களில் பாலின வேறுபாடு எப்படி அப்படின்னா, ஆண் பறவைகள் வந்து பளபளப்பான கருப்பு நிறத்துடனும் கண்ணை கவரும் மாணிக்க சிவப்பு நிற கண்களுடனும் வெளிர் பச்சை கலந்த சாம்பல் நிற அழகுடனும் காணப்படக்கூடியது தான் ஆண் பறவைகள். இதிலே பெண் குயில்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் வெள்ளை நிற புள்ளிகள் மற்றும் கோடுகளுடன் கூடிய ஒரு அடர் பழுப்பு நிறத்தில் காணப்படும் பெண் குயில்கள். பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டிருக்கோம். இப்ப குயில் பற்றின ஒரு இனிமையான பாடலும் வந்துட்டே இருக்கு. 10:15 நிமிடத்துல

புயல் பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிச்சிருக்கோம். நம்ம மதுரை FM 103.3 MHz ரமேஸ்வரம் FM 100.9 MHz.

தாய்ந்த நிமிடத்தில் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் என் விருப்பம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். புயல்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் என் விருப்பம் நிகழ்ச்சியில். இந்த குயில்களுடைய உணவு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகளை மட்டுமே உண்ணக்கூடிய பெரும்பாலான குயில்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வளர்ந்த குயில் வந்து பழங்களையும் அதிகமாக உண்ணக்கூடிய இயல்புடையது. இது வந்து பெர்ரி மற்றும் பிற பழங்களையும் அதில் உள்ள விதைகளும் கூட பெருமளவில் இந்த குயில்கள் வந்து தங்களுடைய உணவாக வந்து உட்கொள்ளுதுங்க.

போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களோட குயில்னு தொடங்கக்கூடிய இனிமையான பாடல்களாகவும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில். இப்ப என் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவடையக்கூடிய நேரம் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:31. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நீங்க கேட்க போறது ஒரு பட பாடல்கள்.
2: இன்றென்றும் புன்னகை.
1: 2000 மணிரத்னம் திரைக்கதை இயக்கத்தில் வெளிவந்த அலைப்பாய்தை திரைப்படத்தில் இருந்துதான் இன்றைக்கு ஒருபட பாடல்கள் கேட்க போறோம். இத்திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் வைரமுத்து எழுதியிருக்காங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வருகிறது நிகழ்ச்சியில் முதல் பாடல்.

நேரம் 10:47, 32 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஒரு பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பாடல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் மாளிகையில் நடைபெற்று வரும் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். தவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி, திருமதி விஜயலட்சுமி, திரு ரஞ்சித்குமார், திரு வினோத், திரு ராஜீவ், திரு ராஜ்குமார், திரு காந்திராஜ், திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விஜயபாலாஜி, திரு லோகேஷ் தமிழ்செல்வன், திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு ரமேஷ், திரு குமார், திரு தென்னரசு, திரு சம்பத்குமார், திரு முகமது பர்வேஸ், திரு சரத்குமார், திரு மரிய வில்சன், திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்று வருகின்றனர். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் தவேகவினர் மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் விரட்டி வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காசநோயை ஒழிப்பதற்காக உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கண்ணாடி மாளிகை தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையின் இன்று வெப்ப அலைகளும் தவிர்க்கும் வழிமுறைகளும். கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெப்ப அலைகளும் தவிர்க்கும் வழிமுறைகளும். சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் விக்னேஸ்வர்ஜுனன் அவர்கள். நேயர்கள் பங்கேற்கலாம். 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும் 0452 முன்னணி போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கான கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியானது மருத்துவ நேரமாக மட்டும் இல்லை, சுற்றுச்சூழலை பாதுக்கும் உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கி நேரலை வந்து வளம் வர காத்திருக்குது. நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் இயற்கை அப்படின்னு தரக்கூடிய இந்த இன்பம் அப்படிங்கிறது ஒரு கொடை தான். இந்த இன்பத்தை தக்க வைத்து கொள்வதற்காக நாம் வாழக்கூடிய இந்த சுற்றுச்சூழலும் பருவநிலை தவறாத இயற்கை மாற்றமும் தான் இந்த உலகில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் இயற்கை சார்ந்த பல்வேறு இனிமை தரும் நிகழ்வுகளுக்கும்

0: காரணமாக அமையுது. கோடை காலத்தை தாண்டி ஒரு மழைக்காலம் வருது, பின்னாடி அதை தொடர்ந்து ஒரு கோடை காலம், மறுபடியும் பருவ சுழற்சியில் வர்றது வந்து இயற்கையான ஒரு விஷயந்தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தன்வயப்படுத்த நினைக்கக்கூடிய இந்த மனிதனோட நாகரிக சூழல்னாலையும் அறிவியலை முன்னிறுத்தி செய்யப்படும் பல்வேறு செயல்முறைகள்னாலையும் இந்த புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற நிகழ்வு தொடர்ந்து அதிகமாகி வர்றதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. கோடை காலத்தை இந்த வருஷம் மட்டும் நம்ம அனுபவிக்கலை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு நேரம்தான். தொடர்ந்து பல யுகங்களாக வேறுபட்ட பருவநிலைகளையும் தாண்டி நாமெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கோடை காலத்தோட பருவநிலைகளில் வெப்ப அலைகளும் வீசப்படும் அப்படின்னு வானிலை ஆராய்ச்சி மையம் பொதுமக்களாகிய நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஆதாரப்படுத்தும் விதமாகத்தான் சமூக ஊடகங்களில் பிரபல்யப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதுதாங்க எல்னினோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த எல்னினோன்னா என்ன? இதனால் ஏற்படக்கூடிய வெப்பநிலை உயர்வு குறிப்பாக மனிதனோட உடம்பில் எந்த விதமான தீமையான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு காத்திருக்குது, எந்த மாதிரியான தாக்குதல்னால உடல் உறுப்புகள் என்னென்ன விதத்தில் பாதிக்கப்பட இருக்குது அப்படிங்கிறதையும், வருவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாட காத்திருக்கிறோம். சிறப்பு நேரலையாக வளம் வர காத்திருக்குது. நம்மை நாமே எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த வெப்ப அலைகளில் இருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய அந்த பல தகவல்களையும் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான வழிமுறைகளையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் உரையாட காத்திருக்கிறோம். இந்த வெப்ப சூழல் இருக்கக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான உணவுகளை நம்ம உண்ணப்படணும், கோடை காலங்களில் வரக்கூடிய நோய்களோட தொற்றும் நோய்களோட தீவிரம் எந்த மாதிரி இருக்கும், இந்த தீவிரப்படுத்தப்பட்ட தொற்று நோய் எந்த அளவுக்கு இந்த கோடை கால வெப்ப சூழ்நிலைகள்னால் அதிகமாக பரவலாக்கப்படுது பரப்பப்படுது அப்படிங்கிறதையும், இது போன்ற பல கேள்விகளில் வெப்ப அலைகள் வீசப்பட்டாலும் இனிமையாக குளுமையாக மனதை சந்தோஷமாக வைக்கக்கூடிய இந்த கோடையை நம்மளால் எப்படி நமக்கு சாதகமான முறையில் நம்ம எப்படி நம்ம மாற்றிக்கிட போகிறோம் அப்படின்னு பல்வேறு கேள்விகளுக்கும் இந்த வெப்ப அலைகளினால் உடலில் ஏற்படும் பல்வேறு ஐயப்பாடுகளுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோட நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள். வணக்கம் சார், நலமாக இருக்கீங்களா?
1: வணக்கம் சார், நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: பண்பலையில் எல்லாம் நலமாக இருக்கிறோம் சார். வெயில் எப்படி சார் இருக்குது?
1: சார் ரொம்ப கொடூரமாக இருக்குது சார்.
0: ஆஹா, ஆரம்பமே இந்த வார்த்தையை நம்ம உபயோகிக்க வேண்டிய சூழலில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவரோடு இணைந்து உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சிறு முயற்சியில் நான் விக்னேஷ் அர்ஜுனன். தொடர்ந்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களோட தொலைபேசி எண்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். வழக்கமான எமது எண்களான 25 30 170, 25 30 171 அப்படிங்கிற எண்களோட வெளியூர்லேருந்து நீங்கள் அழைக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 0452 அப்படிங்கிற மதுரையோட முன் இணைப்பையும் தொட்டு மருத்துவர்கிட்ட நேரடியாக உரையாடலாம். இதோ நேரலை தொடர்கிறது. டாக்டர், இந்த கோடை காலம் அப்படின்னு சொல்கிறது இயல்பாகவே எப்படி இருக்கும்?
1: இயல்பாகவே நம்மளுக்கு வந்து நார்மல் டெம்பரேச்சரை வச்சு தான் நம்ம கோடை காலம் சொல்கிறோம். அந்த கோடை காலம் நார்மல் டெம்பரேச்சர் நம்மளுக்கு 35.7 டிகிரி செல்சியஸ் நம்மளோட உடல் வெப்பம். அதை அதிகப்படி ஒரு டிகிரி செல்சியஸ் கூடலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த கோடை காலத்தில் நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு இப்போது வெயில் ரொம்ப அதிகமாக இருப்பதனாலும் உடல் சூடு அதிகமாகிட்டு இருக்குது, பெரும் கஷ்டத்தை உண்டு பண்ணுது. அது நம்ம வெளியே ரோட்டில் நடக்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. இந்த வருடம் போன வருடத்தோட இல்லை அதுக்கு முன்னாடி வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
0: அதிகமாகவே டிஸ்கஸ் பண்ண ரெடியாக இருக்கும். நம்மளோட இணைந்து நேயர்களும் பல கேள்விகளை கேட்குறதுக்கு காத்திருக்கிறாங்க. இந்த கோடை காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க டாக்டர். இந்த கோடை காலத்தோடு இணைந்து இந்த அதீதமான வெப்ப அலைகள் வீசப்படக்கூடிய சமயங்களில் உடல் அமைப்புகளில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும்? இது மருத்துவராக நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ப்ளீஸ்.
1: எஸ் சார், நம்ம உடல் சரியாக இயங்குவதற்கு உள்ள ரத்தோட்டம் வேணும். ரத்தோட்டத்தில் மெயினாக இருக்கிறது என்னது? வெறும் நீர். நீர் தான் அதிகப்படியாக இருக்குது. இப்போ இந்த நீர் தான் நம்ம உடம்பில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்வது என்பது ரொம்ப முக்கியம். நீர் தான் ப்ரெஷருக்கு முக்கியமான காரணம். நீரில் தான் நம்மளுக்கு கிட்னியோட ரத்தோட்டம், இருதயத்தோட ரத்தோட்டம், கல்லீரலோட ரத்தோட்டம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த நீர் நம்ம உடம்புல இருக்க வரைக்கும் தான் மனிதன் தன்னோட சமநிலையில் இருக்க முடியும். அந்த நீர் குறையும் பொழுது சமநிலை தடுமாறும். இது உடலளவிலையும் பாதிக்கும், மனதளவிலையும் பாதிக்கும்.
0: நல்லது டாக்டர். அந்த நீர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரோட தத்துவமே இயல்புத்தன்மைக்கு நம்ம மாற்றுறது அப்படின்னு தான். இந்த அதீத வெப்ப அலை சம்பந்தப்பட்ட கேள்விகளோட காத்திருக்கிறாங்க ஒரு நேயர்.

0: வணக்கம் நேயரே.
1: வணக்கம் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால்.
0: இக்பால் சார்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஐயா. இளையத்துல நல்லா இருக்காங்களா ஐயா?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம், நலமா இருக்கும். இந்த கோடை காலம், இந்த வெப்ப சூழல் இருந்தாலும் நாங்க இயற்கையான முறையில ரொம்ப நலமா தான் இருக்கிறோம் இக்பால் சார். ரொம்ப நல்லது. உங்களோட கேள்விகளுக்கு வரலாமா?
1: சரிங்க சார்,
0: கேளுங்க.
1: ஐயா வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: ஐயா இப்ப வந்து வெப்பநிலை வந்து அதிகம் இருப்பதுனால பக்கத்துல கதிர்வீச்சு, அதனால வந்து சிறு பிள்ளைகளும் பெரியவர்களுக்கும் தாக்கம் கொடுக்குறாங்களே, கண் பாதிப்பு இல்லாட்டி காய்ச்சல்,
2: ஆமாங்க,
1: உடல் சோர்வு கொடுக்குங்கிறாங்க.
2: ஆமா ஆமா ஆமா.
1: அது நாட்டி உங்களுக்கு என்ன சார் மாற்று வழி செய்யலாம்
2: ஐயா? நம்மளோட உடல்ல இருக்க அந்த உஷ்ணத்தை எடுக்கிறதுக்கு நம்ம உடம்புலையே இருந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீர். அந்த நீர் வந்து வெப்பத்தை வெளியெடுத்துறதுக்கு நம்மளுக்கு வேர்க்குது. ஸோ வேர்வை தான் இந்த உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய முக்கியமான வழி. அந்த வேர்வை வந்து வெளியே பட்டு அது நம்ம சுற்றுச்சூழல்லேருந்து அப்படியே ஆவியாகி நம்மளோட டெம்பரேச்சரை குறைக்குது. இதுதான் முக்கியமான மெக்கானிசம் நம்ம உடம்புல இருக்க இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு. அப்போ அந்த நீரை நம்ம அதிகமாக இன்னும் நம்ம உடம்புக்குள்ளே சேர்க்கணும். மொத்தம் மூணு விஷயம்தான் அது மூலமாக நம்ம அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறது. ஒன்று, வாயாகரமாக என்ன உட்கொள்கிறோம். ரெண்டாவது, நான் என்னைய சுற்றி இருக்க அந்த ஒரு அலை இருக்கும், நம்மளை சுற்றி ஒரு அலை, அந்த அலை வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கணும். மூணாவது, சுற்றுச்சூழல். இப்போது நம்மளுக்குள்ளே எப்படி அந்த உடல் சூட்டை குறைக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீர். நீரை பல ஆகாரங்களாக நம்ம எடுத்துக்கலாம். வெறும் நீர் மட்டும் இல்லாமல் நீர், உப்பு கரைசல், ஓஆர்எஸ்ன்னு சொல்கிற உப்பு கரைசல், பழச்சாறுகள். பழமில் விட்டமின் சி நிறைந்த மஞ்சள் பழங்கள் ஈஸியாக நாக வச்சுக்கணும்னா மஞ்சள் பழங்கள், லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு, இந்த மூன்று பழங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இளநி எடுத்துக்கலாம், பால் லெசி அதாவது தயிர் லெசியாக எடுத்துக்கலாம், மோர் குடிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை வெளியே போனாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். இது முக்கியமாக யார் யார் அதிகமாக, நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள், இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்குரிய காரணங்களும் நிறையா இருக்குது, அதை நம்ம பிற்காலத்தில் சொல்கிறேன். என்னென்னா, 6 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள், 60 வயதுக்கு மேல் இருக்க பெரியவர்கள், இவங்க ரெண்டு பேரையுமே இந்த வெப்ப அலை ரொம்ப பாதிக்கும். ஏன் அப்படின்ற காரணத்தையும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து டெம்பரேச்சர் ரெகுலேஷன், நம்ம உடம்புல இருக்க சூட்டை சமாளிக்கக்கூடிய அந்த திறன் மிகவும் குறைவு. ஒன்று. ரெண்டாவது, பாடி சர்ஃபேஸ் ஏரியா என்று சொல்லக்கூடிய, அதாவது எத்தனை நம்ம ஹைட்டுக்குன்னு ஒரு பாடி சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம், ஒரு ஏரியா அளவு இருக்கும், அந்த ஏரியா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ ஈஸியாக ஹீட் வந்து வெளியேறிடும். இது ரெண்டாவது, நீங்கள் தவிச்சா உங்களுக்கு சொல்ல தெரியும், குழந்தைங்களுக்கு தாகம்ன்றது சொல்ல தெரியாது, அதனால் அவங்க தண்ணீர் அதிகமாக பருக மாட்டாங்க. ரெண்டாவது, கடைசியாக உங்களை விட அவங்க ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க, அடிக்கடி ரொம்ப ஓடிட்டு ரெஸ்ட் எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ இந்த ரீசன்னால் அவங்களுக்கு நீர் பற்றாக்குறை மிகு விரைவாக வந்துடும். வயதானவர்கள்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகமாயிருது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு இருதய பிரச்சனை வந்துடலாம், கிட்னி தொந்தரவான செயலிழப்புகள், கிட்னி சிகேடி என்ற சொல்லிய குரோனிக் கிட்னி டிசீஸ் வந்துடலாம். அதாவது வாழ்நாள் நோய்கள் அதிகமாக வர்றது அந்த 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு அதிகமாக வருது. சுகர், டயபெட்டிஸ் வருது, ப்ரெஷர் கூட இருக்குது. மேற்கொண்டு அவங்களுக்கு தேவைப்படுற மருந்துகளும் அதிகமாகிடுது. ஸோ இது எல்லாமே அவங்களோட உஷ்ணத்தை அதிகப்படுத்துருது. இந்த சூழலில் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இன்னும் கண்காணிப்பாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
0: ரொம்ப அருமையான ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க மருத்துவர்களுக்கு. இக்பால் ஐயாவுக்கு சரியான பதில் அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாதிப்பு நமக்கு வெப்ப அலைகள்னால் வருது அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும், ஏற்கனவே உடலளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் பாதிப்பை தரும் அப்படிங்கிறது மருத்துவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம் நேயர்களே.
3: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: மீண்டும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தொடருது. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி அப்படிங்கிறது வெப்ப அலைகளும் அதனை தவிர்க்கும் வழிமுறைகளும், நமக்கு என்ன வழிமுறைகள் அரசாங்கத்தினால நமக்கு தரவுகள் தரப்பட்டிருக்கு, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி இந்த வெப்ப அலைகள்னால நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம், நம்மளோட உடம்பை எப்படி பாதுகாத்துக்கலாம், சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கலை அதற்கான விளைவு தான். இனி வரக்கூடிய சந்ததிகளுக்காவது இந்த சுற்றுச்சூழலை ஒரு குழுமையான சுற்றுச்சூழலாக நம்ம கொடுக்கலாம். தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், வருக வணக்கம். வணக்கம்.
1: விருதுநகர் மாவட்டம் குன்னூர், முருகேசன்.
0: முருகேசன் சார், சொல்லுங்க உங்களோட கேள்விகள் என்ன? டாக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: டாக்டர் ஐயாவுக்கும் வணக்கம்.
2: வணக்கம்ப்பா. வணக்கம்.
1: வந்து நாங்க வந்து ஒரு கால்நடை வச்சிருக்கோம்.
2: சரிங்கப்பா.
1: 8 மணிக்கு வெயில் அடிச்சது, சாயந்தரம் 6 மணி அடிச்சு வெயில் தான் நிக்கிற மாதிரி இருக்கு.
2: கரெக்ட்.
1: நல்லா வேர்த்துருது எங்கிட்டு போனாலும்.
2: கரெக்ட்.
1: அந்த வேர்வை தண்ணி ஊரா உப்பா மாறு, அப்படியே சட்டை ஊரா அப்படியே உப்பா விளையாடு போயிருது, அது எதுனால சார் சொல்லுங்க சார்.
2: அருமையான கேள்வி.
0: இது வந்து ஒரு ஒரு இயல்பான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, பட் ஆனால் சுவாரஸ்யமானதும் கூட. நான் கால்நடைகளை பற்றி கேள்வி வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அதோட சேர்ந்து தாயா நாங்கள் வாழ்கிறோம் மனிதர்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதோ உங்களுக்கான பதிலை மருத்துவர் கொடுப்பாங்க.
2: ஐயா வணக்கம். ஐயா என்னென்னா, நீங்கள் கால்நடை மருத்துவம், கால்நடை நீங்கள் வந்து அதிகமாக வளர்க்குறதுனால நீங்கள் முக்கால்வாசி நேரம் வெயிலில் தான் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போது நீங்கள் அதிகமாக வெயிலில் இருக்கிறது முன்ன விட இப்போ ரொம்ப அதிகமான வெயில் உங்கள் மேலே தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ நீங்கள் அந்த வெப்பத்திலேருந்து உங்களை தற்காத்துறதுக்காக உங்கள் உடம்பு இயற்கையாகவே உங்களை சுற்றி ஒரு நீரோட்டத்தை ஏற்படுத்துது, அதுதான் வேர்வை. அந்த வேர்வை மூலமாக உங்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுது, இதுதான் அடிப்படை. இந்த குளிர்ச்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு அந்த வெயிலிருந்து ஒரு பாதுகாப்பு வளையம் அமையப்படுது. ஆனால் நீங்கள் அதிக நேரம் வெயிலில் இருக்கிறதுனாலையும் உங்கள்கிட்ட இருக்க வெறும் நீரை மட்டும் வெளியேற்றுனா உடம்பில் உப்புச்சத்து ரொம்ப கூடிரும். ஸோ அது வெளியேறும்போது வேர்வை வெறும் தண்ணியை மட்டும் வெளியேற்றாமல் அந்த உப்பையும் சேர்த்து வெளியேற்றுவது தான் உங்களுக்கு சிறந்தது. அதனால் உப்பும் சேர்ந்து வெளியேறப்படுது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த சோடியம்ன்ற உப்பும் உடம்பில் அப்படியே இருக்கும். அது நாளடைவில் உங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீர் கற்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காகத்தான் அந்த நீர் வெளியேறும் போது உப்புத்தன்மையோடு இருக்குது. நீங்கள் அதிலிருந்து எப்படி உங்களை, இது வந்து உங்களுக்கு அதாவது இது வந்து உங்களுக்கு நோய் கிடையாது, அது உங்களோட சரியான இயற்கை சமநிலையாக இருக்கீங்கன்றது தான் அதோட அர்த்தம். ஆனால் நம்ம இப்படி உப்பாக வர்ற அளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு வேர்வை வருது அப்படின்னா உங்களுக்கு ஒன்று, நீங்கள் எடுக்கக்கூடிய நீரின் அளவு சரியாக உங்களுக்கு கிடைக்கல. ரெண்டாவது, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் உங்கள் உடம்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கால்நடையை பார்த்துக்கிறது மாதிரி உங்கள் உடம்பையும் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும். தண்ணி நீங்கள் எடுக்கிற அளவை விட கூட, இப்போ நீங்கள் வந்து 2 பாட்டில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா கூட இன்னொரு பாட்டிலும் இனிமேல் கொண்டு போங்க. ஒன்று. ரெண்டாவது, வெறும் பழங்கள், வெறும் நீர் மட்டும் இல்லாமல் பழச்சாறுகள் கொண்டு போங்க. இல்லையா, நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க, டெய்லி பழச்சாறுக்கு எங்கே போகிறது, 1 கிலோ 150-200 ரூபா வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் மோர் கொண்டு போங்க. பால் உங்கள் வீட்டிலே இருக்கும், மோர் கடைஞ்சி உப்பு போட்டு மோராக கொண்டு போங்க. ரெண்டாவது, கால்நடைகளை நீங்கள் வெயிலில் அனுப்புறது மட்டும், நீங்கள் முடிந்த அளவு ஒரு மரத்தடி நில இருப்பது மிகவும் அவசியம். ரெண்டாவது விஷயம், ஒரு துண்டு, உங்கள்கிட்ட இருக்க துண்டில் அப்பப்போ தண்ணியை நனைச்சி உங்கள் முகத்தையும் கழுத்தையும் துடைத்து கொள்ள வேண்டும். இது அந்த நீங்கள் சொல்கிற அந்த உப்பு வெளியேறாமல் பார்த்துக்கொள்ளும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து யூரின், சரியான அளவு யூரின் அடிக்கடி போகணும். நீங்கள் போகிற இடத்துல பாத்ரூம் வசதி இருக்காது, அதை நீங்கள் அதுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொண்டே போக வேண்டும்.

0: ரொம்ப நல்லது டாக்டர். கிராமப்புற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான பதில் கொடுத்துருக்குறீங்க. மீண்டும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: மீண்டும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தொடர்கிறது நேயர்களே. தொடர்ந்து வெப்ப அலைகள்னால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதிலிருந்து நம்ம உடம்புல எப்படி நம்ம பாதுகாத்துக்கிடணும், வெப்ப அலைகளினால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறைகளை நமக்கான தகவல்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள். மீண்டும் நேரலையில் இணைகிறோம் நேயர்களே. வெப்ப அலைகள்னால பாதிக்கப்பட்ட நபர்கள் பல விதங்களில் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு வர்றோம் டாக்டர். என்னென்ன அறிகுறிகள் அவங்களுக்கு தென்படலாம்
2: சார்? அறிகுறிகள்ன்றது வந்து அவங்களோட உடல் உஷ்ணமும் அவங்கள சுற்றி இருக்க உஷ்ணம் மட்டும் இல்லாமல் ஈரப்பதத்தையும் சேர்த்து தான் வரும். நம்ம வந்து வெறும் டெம்பரேச்சர் 337°, 40°ன்னு சொல்கிறத காட்டிலும் அந்த டெம்பரேச்சரை சுற்றி காற்றோட்டம் எவ்வளோ இருக்குது, ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்ந்து வெட் பல்ப் குளோபல் டெம்பரேச்சர் அதாவது இது மூணையும், சூரிய ஒளி எவ்வளோ இருக்குது, சுற்றி இருக்க காற்றோட்டம் எவ்வளோ இருக்குது, ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, நம்ம உடல் உஷ்ணம் எவ்வளோ இருக்குது, இந்த நாளையும் அடிப்படையாக கொண்டு ஒரு டெம்பரேச்சர் எடுக்கப்படும். அந்த டெம்பரேச்சர் தான் நம்மளுக்கு நம்மளோட என்னென்ன நம்மளுக்கு அறிகுறிகள் வரும் அப்படின்றத முடிவு பண்ணுறது. ஸோ இதை அறிகுறிகளை நம்ம மூன்றாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னால் என்ன? நம்மளுக்கு அழுத்தம், மன அழுத்தம் மாதிரி, ஹீட் வெயில் அழுத்தம்னு வச்சுக்கோங்க. அது வந்து மிதமான சிம்டம்ஸ். கடைசியாக முடிய போகிறது வந்து ஹீட் எக்ஸாஸ்டன் சிண்ட்ரோம். எக்ஸாஸ்டன் சிண்ட்ரோம் அப்படின்னா நீங்கள் சுத்தமாக எல்லாமே உங்களோட நான் முடிஞ்ச அளவு என் உடம்பு என்னை காப்பாற்றிருக்க சக்தியை இழந்த பின்னாடி வர்றதான் ஹீட் எக்ஸாஸ்டன் சிண்ட்ரோம். கடைசியாக வர்றதான் ஹீட் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் என்பது பக்கவாதம். அது வந்து மருத்துவ ரீதியாக வரதை விட ஹீட் வெயில்னால் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வர்றது ஹீட் ஸ்ட்ரோக். இது எல்லாமே ஆரம்பம். இது வந்து மைல்டு சிம்டம்ஸ்ன்றது ஹீட் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. வெயில் அழுத்தம், கடைசியாக வர்றது அதிகப்படியாக வர்றது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் என்று அழைப்பார்கள். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு தலை சுத்தல், படபடப்பு, மயக்கம், தாகம், இறுதியாக நம்மளுக்கு வலிப்பு வரலாம். கடைசியாக வலிப்பு வரலாம். ஸோ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெண்டே ரெண்டு அறிகுறியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூரின் கலர், யூரினோட அந்த கலர் வந்து டார்க் எல்லோ கலராக போகக்கூடாது, இல்லை ப்ரௌன் கலராக போகக்கூடாது. இது ரெண்டுமே அவசியம். மஞ்சளாக போகக்கூடாது, அரக்கு கலராகவும் போகவே கூடாது. ரெண்டாவது தாகம், நாக்கில் எச்சி இருக்கணும். நம்ம நாக்கை நீட்டி பார்த்தா அதில் எச்சி இருக்கணும். எச்சி இருந்தால் உடம்புல நீர் சத்து இருக்குன்னு அர்த்தம். எச்சி இல்லைன்னா நம்மளோட போதுமான நீர் சத்து இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தாகம் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. தாகம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது வந்து உங்கள் கடைசி தான் தாகம் எடுக்கும். அதனால் தாகம் வர்றதுக்கு முடியே வெயிலின் அளவை பொறுத்து, இல்லை உங்களுக்கு எவ்வளோ டயர்ட் ஆகுதுன்றதை பொறுத்தே நீங்கள் தண்ணீர் பருக ஆரம்பித்து விட வேண்டும். இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை தண்ணீர் பருவது மிக நல்லது. அதை எப்போவுமே ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். இதை தவிர்த்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு என்ன சிம்டம்ஸை வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவ்வளோ சிம்டம்ஸ் வந்து நம்ம சராசரியான ஒரு அடல்ட் 70 வயசு உடைய ஒரு சராசரி வெயிட் உடைய உடல் பருமன் இல்லாத ஆளுகளுக்கு தான் இந்த சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு டைம் கொடுக்கும். ஆனால் உடல் பருமன் உடையவர்கள், மிகவும் வயதானவர்கள், குழந்தைகள் மற்றும் வாழ்நாள் பட்ட நோயில் பாதிக்கப்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இவங்க யாருக்குமே இவ்வளோ சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டே பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது.
0: அறிகுறிகளுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அறிகுறிகள் இதுதான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த அறிகுறிகள் வராத அளவுக்கு உடலை பாதுகாத்துக்கோங்க. அதனால் வெப்ப அலைகளோட பாதிப்புகளையும் பின் விளைவுகளிலிருந்து தவிர்க்கலான்னு சொன்னாங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும் நேயர்களே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தொடர்ந்து கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கான நேரலையில் வெப்ப அலைகளும் அதிலிருந்து பாதிப்புகளை தவிர்க்கும் வழிமுறைகளையும்

0: பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கான இந்த நிலைய அரங்கத்தில் நமக்காக காத்திருக்கிறாங்க மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள். வெப்ப அலை சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், உடல் மற்றும் மனம் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றம், இது பற்றி நிறைய தகவல்களை நேயர்களாகிய உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. டாக்டர், பல கேள்விகளுக்கு நீங்கள் என்னோட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்துருந்தீங்க. இந்த வெப்ப அலைகள்னால் யார் யார் பாதிக்கப்படுவாங்க? குறிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்களா?
1: நிச்சயமாக வீட்டுக்கு வெளியே இருக்கவங்க தான் பாதிக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்க மகளிர், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்கள்ல, அவங்க, குழந்தைகளை பார்த்துக்கிறோன்னு நினைக்கிறவங்க, சமையல் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருமே அதிகப்படியாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு சொன்னோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே அவங்க குக்கிங் சமையல் பண்ணும்போது அந்த நெருப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால. ரெண்டாவது விஷயம், அவங்க குழந்தைகளை பார்த்துக்கணுன்ற அவசியத்தில் தன்னை பார்த்துக்க மாட்டாங்க, நீரை அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே அவங்க அதிகமாக பாதிக்கப்படுது. மெயினும் கர்ப்பமாக இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப மோசம் இவங்க. அதனால் வீட்டுக்குள்ளே இருக்க மகளிர்களுமே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. மகளிர் மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் வேலை பார்க்குற ஆட்களுமே. நீங்கள் அந்த மாதிரி பட்டாசு ஆலைகள்லாம் போய் பார்த்தோம்னா அவங்க உள்ளே தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுமே இந்த ஹீட் வேவ்ஸ்னால் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் நிறையா இருக்குது.
0: அதாவது தனிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்கிறத விட அந்த வீட்டுச்சூழலுமே சுற்றுச்சூழலில் தான் இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நம்மளோட கேள்விகளோடு காத்திருக்கக்கூடிய அந்த நேயர் யார்? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க?
2: வணக்கம் சார், நான் மதுரை மணிமாறன், கடைசி நந்தில் புதுப்பட்டி, யானமலை புதுப்பட்டி ரோட்லேருந்து பேசுகிறேன்.
0: மணிமாறன் சார், சொல்லுங்கள், உங்களோட கேள்விகள் என்ன?
2: சார், ஆக்சுவலாக எனக்கு ஏஜ் 63 ஆகுது, நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்.
0: சரி.
2: எனக்கு வந்துட்டு 6.8 இந்த மாசம், இப்ப ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி
0: HbA1c. ஓகே.
2: ஆமா, HbA அது வந்துட்டு, ஆனா சாப்பாடுக்கு முன்னாடி 107, அதுக்கு பின்னாடி 197, டாக்டர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, இட்ஸ் வெல் அண்ட் கண்ட்ரோல். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா சார், வீட்டுல நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டுலதான் ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு, ஆனா பயங்கர ஹீட்னால நிறைய இச்சிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார். அது அந்த மாதிரி இச்சிங் பண்றப்ப என்னன்னா சிறப்பு சிறப்பா தடிப்பு தடிப்பா வந்துருது. அப்போ நான் டாக்டர் சொன்னால் அவர் வந்து டேப்லெட் வந்து இது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்துட்டு அஸ் யூஸ்வல் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி டயட் கண்ட்ரோலு, ஃபுட்டு, அது எல்லாமே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சின்னதாக ஒரு இது இருந்தாலும் அறிக்கை அது வந்து அப்படியே நம்ம இச்சிங் நம்ம சொரியன் போல இருக்குது, அப்போ சிறப்பாக வந்துடுது சார், அதனால பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதுக்கு என்ன சார் பண்ணலாம்?
0: தொடர்ந்து நீங்கள் வானொலியில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் உங்களுக்கான பதில்கள் இதோ வந்துக்கிட்டு இருக்கு மருத்துவர்கிட்ட இருந்து.
1: வணக்கம்ப்பா. உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால அரிப்புகள் அதிகமாக வருது, இது வந்து மோஸ்ட் காமன். அதாவது நீங்கள் ஒரு 80% சுகர் பேஷண்ட்ஸ்கிட்ட இதை எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமாக இரவு நேரங்களில் எங்களுக்கு அதிகமாக அரிக்குது, அரிக்கிறதுனால தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறது. பட் ஏன் இந்த அரிப்பு வருது, ஏன் கோடை காலத்தில் மட்டும் இந்த சுகர் பேஷண்ட்ஸ் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, உடல் வெப்பமாகிறது தான் இதுக்கு மெயின் ரீசன். உடல் வெப்பமானவுன்னு நம்ம உடம்புல இருக்க இரத்த நாளங்கள் எல்லாம் விரிவடையும், கெட்ட ரத்தம் கூட்டி பிற அந்த வெயின்ஸ்னு சொல்கிற அந்த ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு உடம்புல இருக்க ஹீட்டை வந்து வெளிப்புறமாக செலுத்த பார்க்கும், நம்ம உடம்பை விட்டு வெளியே துரத்த பார்க்கும். ஸோ வெயின்ஸ் விரியும் போது ஹீட் மட்டும் போகாது, அதுக்குள்ளே இருக்க ரத்தமும் சேர்ந்து கசியும். கசியும் போது அந்த ரத்த நாளத்தை சுற்றி இருக்க அந்த தசைப்பகுதி வீங்கும். ஸோ வீங்கும் போது நம்மளுக்கு அந்த இடம் சிவப்பாக மாறும், தடிப்பு வரும், அரிப்பு வரும். அதுவும் சுகர் பேஷண்ட்ஸை அரிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஈஸியாக அந்த இடத்துல புண்ணு வந்துடும். ஸோ இதுதான் மெயின் ரீசன். அப்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது அரிப்பு நார்மல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான ரீசன்னா, இந்த வெயில் உங்கள் உடம்பை உங்கள் சூட்டிலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த அரிப்பு வருது. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் உடம்பில் நீர் சத்தும் உங்களை சுற்றி இருக்க வெப்பமும் உங்களுக்கு சரியான அளவில் இல்லைன்னு அர்த்தம். அதை கரெக்டாக நீங்கள் சமாளிக்கணும், அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்துறது. இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் குடிக்கும் தண்ணீரின் அளவை கூட்டிக்கணும். ரெண்டாவது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய, இப்போ வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க, ஸோ வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீட்டோட டெம்பரேச்சரை நீங்கள் எப்படி குறைக்கணுன்றத வழிமுறையை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, முடிஞ்ச அளவு இந்த காலை 10 மணி முதல் இரவு அந்த 4 மணி வரைக்கும் அந்த உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவு ஜன்னல் சாத்தியிருப்பது நல்லது. இல்லை சார், நாங்கள் ஜன்னல் சாத்தி தான் இருக்கும்னு, வெளிச்சத்துக்கு என்ன காற்றோட்டம் இருக்கிற அந்த மாதிரி டஞ்சனான இடத்துல இருக்கோம் அப்படின்னா, ஒரு சாதாரண சாக்கு பையில் தண்ணியில் நினச்சி அந்த ஜன்னல் உரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா, அதில் தொங்க போட்டிங்க அப்படின்னா, வெளியிலிருந்து வர உள்ள உஷ்ணக்காற்று குளிர்ச்சியாக மாறிடும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து, நீங்கள் தண்ணீர் பருகுவதை கணக்கு வச்சு அதிகமாக எடுத்துக்கணும். நீரிழிவு நோயின்னா அதுக்கு பேரே. ஸோ நீங்கள் என்ன தான் தண்ணி குடித்தாலும் அதிகமான நீர் வந்து யூரின்ல அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் அளவை விட 1.5 லிட்டர் அதிகமாக குடிக்கணும். உங்களுக்கு

0: இதயமோ இல்லை கிட்னியோ அதனால் பழுது அடையலை அப்படின்னா மட்டும் அதை செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து வீட்டிலேயே ரொம்ப உஷ்ணத்தை கூட்டக்கூடிய உணவு வகைகள் எடுக்கக்கூடாது. முக்கியமாக பப்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நம்ம இதெல்லாம் நீர் சத்து இல்லாமல் சாப்பிட்றோமோ அது எல்லாத்துக்கும் நீர் நம்ம உடம்புலேருந்து சுரந்து தான் அது வந்து செரிமானம் ஆக போகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரைட் ஐட்டம்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளிர்பானங்கள், அந்த குளிர்பானங்கள்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீர் அதிகமாக தேவைப்படும். மூணாவது ஹை ப்ரோட்டீன் டயட். ப்ரோட்டீன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுக்கணும் தான், ஆனால் இந்த கோடை காலத்தில் ரொம்ப அதிக அளவில் எடுக்கும்போது அதை செரிமானம் செய்கிறதுக்கு நம்ம உடம்புலேருந்து நீர் அதுக்கு அதிகமாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவு அதை நார்மல் லெவலில் எடுத்துக்கணும்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மீண்டும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியானது சிறப்பு நேரலையாக வளம் வந்துகிட்டு இருக்கு. வெப்ப அலைகளும் அதில் இருந்து வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும் வழிமுறைகளுக்கும் அரசு நமக்கு என்ன தரவுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் நம்ம நம்மளோட உடம்பையும் இந்த சுற்றுச்சூழலையும் இனி வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள் உங்களுக்கான பதில்களை ரொம்ப மனம் திறந்து ஒரு சமுதாய பொறுப்போடு மக்கள்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம்.
3: வயிற்றுப்போக்கு ஏற்படுது. வெயிலின் தாக்கம் கூட ஏற்படுது. கொப்பளங்கள், கட்டி, இதெல்லாம் ஏற்படுது. இந்த கைக்கு கைக்குல கொண்டு போடுறது, இந்த கை நடுவுல வந்து கட்டியா வந்துருது.
2: தொடர்ந்து இணைந்திருங்க ஐயா. இது இந்த கேள்விக்கு மட்டுமல்ல பதில், இந்த நிகழ்ச்சி முழுவதுமே நல்ல பதில்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மருத்துவர் தயாரா இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இப்ப வருது.
0: ஸோ ஐயா வந்து ரெண்டு கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்காரு. ஒன்று வயிற்றுப்போக்கு பிரச்சனை, ரெண்டாவது உடல்ல கொப்பளம், அதாவது பிளிஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏன் இந்த கோடை காலத்தில் அதிகமாக வருதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதிகமான டெம்பரேச்சர் கூடும்பொழுது, அந்த வெப்பநிலை கூடும்பொழுது சில பாக்டீரியாக்கள் நம்ம அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம கோடை காலங்களில் அதிகம் வெளியே ஒரு வெக்கேஷன் போகிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. லீவ் விட்டுருவாங்க, வெக்கேஷன் போகிறோம். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு சுகாதாரமாக தண்ணி கிடைக்குமான்றது ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப க்ரௌடட் பிளேஸில் போயிடுறோம். எல்லோரும் ஒரே இடத்துக்கு போய் நம்ம வெக்கேஷன் கொண்டாடுறதுனால அங்கே ஈஸியாக நோய் தொற்று பரவ வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம், வெளியே போகிறதுனால நம்ம தண்ணியும் கம்மியாக எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு மழை காலத்தில் கூட மழை பெய்யுதுன்னு வீட்டுக்குள்ளே தான் அதிகமாக உட்காந்துருப்போம். ஆனால் சம்மரில் என்ன தான் வெயிலாக இருந்தாலும் வெளியே போக தான் மனசு சொல்லுது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் நம்ம வந்து மெயினாக இந்த லூஸ் மோஷன் வர்றதுக்கு, லூஸ் மோஷன் வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்துது. சரி சார், இந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு வருது அப்படின்னா அதை எப்படி சார் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், எப்படி நம்ம அதிலேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் பாதுகாப்பான அதிகமான தண்ணீரை எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்த பின்னாடியும் சரி, நம்ம கை கழுவும் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸை பர்ஃபெக்டாக பண்ணிடணும். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை சோப் போட்டு கழுவிட்டு தான் பண்ணணும். இதுதான் மெயினாக நம்மளை வந்து இந்த வயிற்றுப்போக்கு, இந்த கோடைக்கால வயிற்றுப்போக்குலேருந்து நம்மளை தற்காத்துக்குரிய வழி. ரெண்டாவது, இந்த பிளிஸ்டர்ஸ். பிளிஸ்டர்ஸ் ஏன் வருது அப்படின்னா, உடல் உஷ்ணம் வந்து இந்த அக்கல், அது போக இந்த கிராயின் ஏரியான்னு சொல்லுவாங்க, இந்த தொடையோட உள்பகுதி, இதில் எல்லாம் நம்ம உராய்வு தன்மையோடைய எப்போவுமே இருக்கிறதுனால நார்மல் உடலோட உஷ்ணத்தை விட அந்த இடத்துல உஷ்ணம் அதிகமாக இருக்குது. அப்போது அங்கே இருக்க சில பாக்டீரியாஸ், வைரஸ், கிருமிகள் வந்து அதுக்கு ஏற்ப சூழல் வந்துடுது. அதில் உஷ்ணம் மட்டும் இல்லாமல் வேர்வையும்

0: சேர்ந்து இருக்கிறதுனால வார்ம் ஹியூமிட் கிளைமேட்னு சொல்லுவாங்க. அதாவது வெப்பமும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் ஈரப்பதமும் இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால் வளர முடியுது. இதை தவிர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இதை வெயில் கோடை காலங்களில் குறையுது அப்படின்றதான் உண்மை. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிளிஸ்டர்ஸ் வர்றதுக்கு காரணம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மீண்டும் கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். ஆலாத்தூர் யோகிராம் சாங்கிலிருந்து ரவி பேசுறேங்க மேம்.
2: ரவி சார், சொல்லுங்க உங்களோட கேள்விகள் என்ன?
3: எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங்ல வந்து ஹார்ட்ல வந்து பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க.
2: ஓகே.
3: இப்ப கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு.
2: சரிங்க ஐயா.
3: ஆனா நான் வந்து இப்ப கண்டினியூவா மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன்.
2: சரி.
3: அவங்க லைஃபுக்கும் எடுத்துக்கணும், அப்பதான் ஹார்ட் வந்து பிளாக் பண்ணாதுன்னுட்டாங்க.
2: ஆமாங்க ஐயா.
3: அப்ப அதே இதுல போயிட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த சம்மர்ல வந்து ரொம்ப தண்ணி தாகம் அதிகம் எடுக்குது எனக்கு.
2: சரிங்க ஐயா.
3: ஆனா தண்ணி அதிகமா எடுக்கையில எனக்கு சளி ஹோல்டு, அந்த சளி பிடிக்குது. ஆனா வீட்டுக்குள்ளதான் இருக்கு, நான் வெளியில எல்லாம் போக மாட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா எனக்கு இந்த தண்ணி அதிகமா எடுக்கிறதுனால சளி, இது என்ன ரீசன்?
2: உங்களுக்கான அந்த பதில மருத்துவர் கொடுப்பாங்க. தொடர்ந்து நீங்க இணைப்புல இருங்க
0: ஐயா. நம்மளுக்கு வந்து இருதய பிரச்சனை இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிறதுனால சளி தொந்தரவு வரலை, அது ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் இருதய பிரச்சனை இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக பருகக்கூடாது என்பது உண்மைதான். அது வந்து உங்களுக்கு நீங்கள் தண்ணீர் அதிகமாக பருகினீங்கன்னா ஏற்கனவே ஹார்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் இன்னும் அதிகமாக பாயும், அது ஹார்ட் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சிரமப்படும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டென்ட் வச்சதுனால தண்ணீர் பருகுவது நன்று. ஆனால் உங்கள் உடலுக்கு, அதாவது உங்களுக்கு எத்தனை சதவீதம் அடப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் எவ்வளோ அளவு தண்ணீர் கொடுக்கும்னு சொல்லணும். இந்த தண்ணீர் குடிப்பதனால் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கவில்லை, இதுக்காக நீங்கள் தண்ணீரை ஐயோ நம்ம தண்ணி குடித்ததுனால தான் நம்மளுக்கு ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. முதல் விஷயம், தண்ணீர் வெயில் காலங்களில் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னா தலையில் நீர் கோர்ப்பது, சரியாக தலை குளிச்சுட்டு தலையை ஒழுங்காக துவட்டாமல் இருக்குது, இல்லை ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லி கூலிங் வாட்டர் அதிகமாக எடுப்பது, இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஏசியிலேயே அதிக நேரம் இருப்பது. ஏசியில் இருப்பது தவறில்லை, 24 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி ஃபில்டரை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை, அதுக்கும் குறைவாக வைப்பது. நேரடியாக ஏசி துவாரம் நம்ம முகத்து மேலே படுற மாதிரி இருப்பது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு போதுமானது. மேற்கொண்டு ரொம்ப சளி இருக்குன்னா நம்ம இருதய டாக்டரையும் நுரையீரல் டாக்டரையும் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துக்கிறது நல்லது. இதனால் உங்களுக்கு சளி வராது ஐயா. தண்ணி அதிகமாக பருவதனால உங்களுக்கு சளி வராது. உங்களுடைய உடலை தனியாக பரிசோதிப்பது நல்லது.
2: சரியான அளவில், சரியான இடைவெளிகளில் தண்ணீர் அருந்துவதற்கான வழிமுறைகளை உங்களோட மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. அதுதான் சரியான ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும் நேயர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மீண்டும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கான சிறப்பு நேரலையில் வெப்ப அலைகளும் அதனை தவிர்க்கும் வழிமுறைகளையும் பற்றி தான் நேரலையில் நமக்காக இணைஞ்சிருக்கிறாங்க மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள். இதோ நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்கய்யா, எங்க?
3: மதுரை மாவட்டம் நேலூரிலிருந்து அப்துல் அஜீஸ் பேசுகிறேன்.
2: அஜீஸ் சார், எப்படி இருக்கீங்க?
3: மருத்துவர் ஐயாவுக்கு என் வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
2: கேள்விக்கு வந்துருங்க.
3: அதாவது நான் ரெண்டு கேள்விகள், பொதுவான கேள்விகள் கேட்க விரும்புறேன்.
2: கண்டிப்பா.
3: அதாவது இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஏசி ரூமுக்குள்ளே இருக்கிறோம்.

0: ரெண்டாவது வந்து பிரிட்ஜில வச்சு குளிரூட்டப்பட்ட பானங்களை பருகிறது. இது ரெண்டுமே கெடுதி என்றும் சொல்லப்படுது. இதுல உள்ள நன்மை தீமைகளை கொஞ்சம் விளக்கினீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: தொடர்ந்து நீங்க வானொலி பெட்டியோட இணைஞ்சிருங்க. நன்றிங்க ஐயா.
2: ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒன்று ஏசி இன்னொன்று குளிரூட்டப்பட்ட பானங்கள். ரெண்டுமே வந்து ஒரே பதில் தான் ஐயா. நீங்கள் குளிரூட்டப்பட்ட பானங்களோ இல்லை ஏசியோ என்னென்னா தற்காலிகமாக அது உங்களோட உடலோட சூட்டை அது குறைத்தாலும் உங்களுக்கு அதில் வேர்வை வராது. வேர்வை வரவே வராது. ஏசியில் நம்மளுக்கு வேர்வை வராது. ஸோ வேர்வை வெளியேறினா தான் உங்களோட உடல் குளிர்ச்சி வந்து முழுமை பெறும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உப்பு வந்து வேர்வை மூலமாக வெளியேறும். இது ரெண்டுமே வெளியேறினா தான் நம்மளுக்கு சரியான அளவு உடல்நிலை குளிர்ச்சி ஏற்படும். சரி சார், இப்போ நான் ஏசியை நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன சார் வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் ஜன்னல் அளவு, நான் ஏற்கனவே சொன்னதான், ஜன்னலில் வந்து குளிர்விட்டுப்பட்ட ஒரு வாளியில் கூட ஒரு தண்ணி எடுத்து ஜன்னல் ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும், பழச்சாறுகள் அதிகமாக குடிக்க வேண்டும். இது மூணையும் நீங்கள் பேசிக்காக வச்சுக்கோங்க. மெயினாக உங்கள் வீட்டில் எந்த இடத்துல எந்த ரூம், எல்லார் வீட்லேயும் ஒரு ரூம் மட்டும்தான் கொஞ்சம் குளிர்ச்சி நல்லாயிருக்கும், அந்த இடத்துல இருப்பது நல்லது. வென்டிலேட்டட், கொஞ்சம் கிராஸ் வென்டிலேஷன் இருக்க ரூம், அதாவது ரெண்டு பக்கமும் காற்று உள்வர பகுதி வெளியுற பகுதி ரெண்டுமே எதிரெதிர் திசையில் இருப்பதான் கிராஸ் வென்டிலேஷன். அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களோட நாற்காலியை அமைச்சு இல்லை மேஜை அமைச்சு இருப்பது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியை குளிச்சா உடம்பு சூடு குறையுது அப்படின்றது தவறு. அது வந்து நாக்குக்கு மட்டுமே குளிர்ச்சியை தருமே தவிர்த்து உடல் சூட்டை அது முழுமையாக குறைப்பது இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடல் சூட்டை குறைப்பது வந்து நம்ம உட்கொள்ளப்படும் எந்த அளவு நீர் எடுத்துக்கிறோம் அப்படின்றதான். நம்ம குளிர்ச்சியான நீர் அருந்துறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம குடித்த பின்னாடி ஓகே நம்மளுக்கு ஜில்லுன்னு ஆயிடுச்சு, நம்ம உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நினச்சி நம்ம நிப்பாட்டிடும். இதே இது நார்மல் தண்ணியை குடித்தோம்னா நம்ம அதிகமாக குடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தளவு அதை தவிர்ப்பது நல்லது. ஃபேன் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஏசியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
1: அருமையான ஒரு பதிலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோ அடுத்து நம்மோட தொடர்பு கொள்ள காத்திருக்கும் நேயர், வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: சந்திரசேகர் ஐயா எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: எல்லாரும் நலமா இருக்கிறோம். உங்களோட கேள்விக்கு வந்துடலாமா? நேரம் கம்மியா தான் இருக்கு.
3: கண்டிப்பா ஐயா, இந்த உடல் உஷ்ணத்துல சில பேருக்கு இந்த கட்டிகள் அப்படிங்கறது வரும் இல்லையா, அதற்கு சொல்றது என்னன்னா எண்ணெய் குளியல் அப்படிங்கறது செய்தால் நல்லதுங்கிறாங்க. உண்மையாலுமே எண்ணெய் குளியல் உஷ்ணத்தை கம்மி பண்ணுமா? அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த மஞ்சள் காமாலை மற்றும் இந்த அம்மை தோடுதல் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே வெய்ய காலத்துல அதிகமா வரும், இந்த நோய்கள் தாக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை, இதை பத்தியும் சொல்லுங்கய்யா.
2: கட்டிகளை பற்றி முன்னாடியே நம்ம போன கேள்வியிலே சொல்லிட்டோம், நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அடுத்ததுக்கு சொல்கிறேன். இந்த அம்மையுமே நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன பதில் தான், இந்த உடல் இந்த உஷ்ணம் இருக்கிறதுனால உஷ்ணமும் ஈரப்பதமும் இருக்கிறத இந்த கிளைமேட்டில் சில வைரஸ் கிருமிகள் அம்மை கிருமிகள் அதிகமாக பரவும். அது வந்து ஈஸியாக வந்து வளர்ச்சி அடையும், ஈஸியாக பரவக்கூடிய சூழ்நிலை வரும். ரெண்டாவது, நம்ம க்ரௌடடாக ஒரு வெளியே சுற்றுறது இருக்கிறது சம்மரில் வந்து அதிகம், அதனால் அம்மை பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அந்த உடல் நம்மளோட மெட்டபாலிசம் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது வெயில் காலங்களில். இந்த மூணு ரீசன் தான் நம்மளுக்கு இந்த அம்மை பரவுறதுக்கு காரணம் இருக்குது. இந்த எண்ணெய் குளியல்னால உடல் உஷ்ணம் குறையுதா அப்படின்றதுக்கு நம்மளுக்கு போதிய டேட்டா கிடையாது. அது வந்து இன்னும் ஆய்வுலே தான் இருக்குது, அது வந்து நம்ம கமெண்ட் பண்ண முடியாதுப்பா. எண்ணெயை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் குளியல் உங்களுக்கு குளிர்ச்சியை ஈட்டுற மாதிரி நீங்கள் தோணுது, உங்கள் உடல் உஷ்ணம் குறையுதுன்னு நீங்கள் உணர்ந்தால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதனால் உங்களுக்கு சளி இருமல் ரொம்ப உஷ்ணம் குறைஞ்சு தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா அதை எடுத்துக்காமல் இருப்பது நல்லது.
1: ரொம்ப நல்லது.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மீண்டும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். வெப்ப அலைகளும் அதனை தவிர்க்கும் வழிமுறைகளை குறித்து தொடர்ந்து நம்மளோட நேரலையில் இணைஞ்சிருக்கிறாங்க மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள். டாக்டர், இப்போ சூரியனோட தாக்கம் கோடை காலங்களில் இருக்குதும் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயந்தான். ஆனால் இனி வரக்கூடிய சமீபமாக சில நாட்களே அதை நம்ம உணர்கிறோம், இந்த வெப்ப அலைகள். இதை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் என்ன முதலுதவி கொடுக்கலாம், இந்த முதலுதவி திட்டத்தை நாங்கள் எப்படி வழிமுறைப்படுத்துறது?

0: இது நம்ம காமனாகவே நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ப்ரேயரில் ஸ்கூலில் நின்னோம், திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, காலையில் பிள்ளை சாப்பிடாமல் வந்துச்சு அதனால் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்கன்னு. அதுதான் இல்லை, அது ஒரு காரணமாக இருந்தாலும் மெயின் காரணம் வந்து வெயிலில் நீர் சத்து அளவு குறையுது. ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பதட்டம் அடையக்கூடாது. அவங்கள சுற்றி எட்டி நின்றுட்டு ஒருத்தவங்க மயக்கப்பட்டு விழுகிறாங்கன்னு எட்டி பார்த்துக்கிட்டு காற்றோட்டம் இல்லாமல் அடைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு நல்ல நிழலான ஒரு பகுதிக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஒன்று நடக்க முடிஞ்சால் கூட்டி போங்க, இல்லைனா ரெண்டு பேரும் நல்லா பொறுமையாக தூக்கி அங்கே இடத்துல வைங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க இறுக்கமான ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ரொம்ப இறுக்கமான ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட மேலாடையை தளர்த்தி விடுவது நல்லது. ரெண்டாவது விஷயம், ஒரு டவல் அந்த இடத்துல அவசரமாக நம்மளுக்கு இருக்காது. எல்லார் கையிலையும் கர்ச்சிப்பு இருக்கும், ஸ்கூலில் வாட்டர் பாட்டில் இருக்கும், டக்குன்னு தண்ணியை நினச்சி அவங்கள உடல் முழுக்க துடைத்து விடுவது மிக சரியானது. ரெண்டாவது, ஐஸ் க்யூப்ஸ் ஏதாவது இருந்துச்சு, ஸ்கூலில் ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும், இல்லை கடையிலேயே எங்கேயாவது நம்ம ரோட்டோரமாக இருக்கும்போது ஒரு ஐஸ் கடை ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும், அந்த ஐஸ் க்யூப்ஸ் வாங்கி அவங்களோட அக்கல் மற்றும் தொடையின் உள்பகுதியில் வச்சு விடுவது சரி. நெக்ஸ்ட்டு வந்து, ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு சுயநினைவு இருக்குது அப்படின்னா தண்ணீர் பருக கொடுக்கலாம். அப்படி இல்லை, அவங்க சுயநினைவு இல்லை அப்படின்னா அவங்களை இடதுபுறமாக திருப்பி படுக்க வைப்பது மிகவும் சாலச் சிறந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க மிழிச்சிருவாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஒருத்தவங்க நீங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு தோணினால் உடனே மருத்துவ உதவிக்கு அழைத்து விட்டு இதெல்லாம் செய்வது மிகவும், ஏன்னா அவங்க வர்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்.
1: நிச்சயமாக டாக்டர், என்னென்ன உதவிகள் நம்ம செய்யப்படணும், எது எது பண்ணக்கூடாது, அப்படி டூஸ் அண்ட் டோன்ஸை கூட எங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு மருத்துவ நிலை நமக்கு ஏற்பட்டாலும் அதுக்கு ஒரு முதலுதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் நம்ம கோல்டன் ஆர்னு சொல்கிறோம். அதை தான் இந்த எல்நினோன்னு சொல்லக்கூடிய இந்த வெப்ப அலைகளுக்கும் நம்ம பயன்படுத்த காத்திருக்கோம். இந்த மருத்துவ உதவி அப்படிங்கிறதுக்கு நாங்கள் பெட்டி ஏதாவது ரெடி பண்ணலாமா டாக்டர்? ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸஸ், இந்த வெப்ப அலைகளுக்குன்னு உண்டாக்கப்பட்ட பெட்டியில் என்னென்ன பொருட்களை நாங்கள் கண்டிப்பாக வைக்கணும்?
0: எஸ் கண்டிப்பாக பொருட்கள் என்னென்ன வச்சுருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சதான், ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். மேலும் என்னென்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன். தலையில் ஒரு வயதானவர்கள் குழந்தைகள் இவங்களுக்கு தொப்பி, தொப்பி வந்து வெளிப்புறம் நல்லா சுற்றளவு கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறதுனால வெயில் படாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு தொப்பியை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, கண்ணுக்கு சன் கிளாஸஸ். மூணாவது, சன்ஸ்க்ரீன் ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு குடை, குடை வந்து லைட் கலரில் இருக்கணும், லைட் கலர், அதாவது டார்க் கலர் இருக்கக்கூடாது. ஏன்னா டார்க் கலர் வந்து வெப்பத்தை அதிகமாக உறிஞ்சும், வெப்பத்தை உடம்புலேருந்து வெளியவும் விடாது. ஸோ டார்க் கலர் குடைகள் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட முதலுதவி நம்மளாக செஞ்சுக்கிறது தான், என்னது நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ்ஸு வந்து பஞ்சு ஆடைகள், தளர்வான ஆடைகளாக போட்டுக்கணும், ரொம்ப டைட் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. இப்போ நான் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணுறேன் சார், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற இன்னரையாவது காட்டனாக யூஸ் பண்ணிக்கணும். கன்ஃபார்மாக எனக்கு கம்பெனியில் வந்து எனக்கு யூனிஃபார்ம் தான் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, ஷூஸ் வந்து டைட்டாக போடக்கூடாது, ஓப்பன் ஷூஸ் பெட்டர்.
1: நல்லது டாக்டர். டாக்டர், தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னு நம்ம ரொம்ப நேரமாக நேயர்களுக்கு வலியுறுத்துகிறோம். ஆரோக்கியமான நபர் சராசரியாக ஒரு 24 மணி நேரத்திற்கு இந்த வெப்ப அலைகளோட தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி இறந்து வேணும் டாக்டர்?
0: எஸ் அளவு வந்து அந்தந்த ஒவ்வொருத்தவங்களும் தனிச்சையாக பொறுத்தது, ஏன்னா அவங்களோட இடத்துல இருக்க தற்போற்ப நிலை, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நம்மளுக்கு கமெண்ட் பண்ண முடியாது. சராசரியாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் 3-4 லிட்டர் என்பது சரியாக இருக்கும். இருந்தாலும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரெண்டு விஷயம், நம்ம கண்டிப்பாக ஆல்ரெடி நான் சொன்னதை பார்க்கணும். என்ன அப்படின்னா, நா வறட்சி மற்றும் யூரின் அளவு. யூரின் அளவு எவ்வளோ மஞ்சளாக இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்னும் தண்ணீர் அதிகமாக போகிறோம், இல்லை சார் 4 லிட்டர் நான் குடிச்சிட்டேன் இதுக்கு மேலே குடிக்க பயமாக இருக்குன்னா, இல்லை உங்களுக்கு 10 லைன்னு அர்த்தம்.
1: கடந்த பல நிமிடங்களாக இந்த கோடைக்காலம்னா என்ன, இந்த கோடைக்காலத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். ஆனால் இனி வரக்கூடிய இப்போ வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்ப அலைகள்னால தங்களோட உடல்களையும் சுற்றுச்சூழலையும் எப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம், இந்த வெப்ப அலைகள்னால வரக்கூடிய பாதிப்புகளை எப்படி நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் சொன்னாங்க. இந்த எல்நினோ அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது நேயர்களே, அதீதமான வெப்பம், வழக்கத்தை மீறிய அதீதமான வெப்ப காற்று சுற்றுச்சூழலில் வெப்பத்தை நமக்கு தக்க வைக்கக்கூடியதான ஒரு அமைப்பு தான் இந்த எல்நினோ. கடந்த பல நிமிடங்களாக அருமையான என்னோட கேள்விகளுக்கும் நேயர்களோட சந்தேகங்களுக்கும் பலவித ஐயப்பாடுகளுக்கும் மருத்துவ ரீதியாகவும் ஒரு சமூக பொறுப்போட சூழ்நிலை சார்ந்த விஷயங்களையும் நீங்களுக்கு எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. குறிப்பாக அந்த கிராமத்திலிருந்து பேசக்கூடிய ஒருத்தங்களுக்கு கால்நடைகளோடு அவங்களோட உறவு இருக்குன்னு சொல்கிறப்ப அதற்கு சரியான பதில் கொடுத்து என்னையும் சந்தோஷப்படுத்துனீங்க. நித்தையும் நிச்சயமாக அந்த நேயரும் சந்தோஷப்படுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். நேயர்களே, ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சிறு முயற்சியில் நான் விக்னேஷ் அர்ஜுனன். இதோ நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. வெயிலோடு உறவாடுங்கள். நன்றி நேயர்களே.

வெப்ப அலைகளும் தவிர்க்கும் வழிமுறைகளும் என்ற இன்றைய தலைப்போடு வளம் வந்து சென்றது கண்ணாடி மாளிகை. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியினை சிறப்பித்தார் மயக்கவியல் மருத்துவர் திவாகர் அவர்கள். உடன் உரையாடினார் விக்னேஷ் அர்ஜுனன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வெளிப்படுத்தலாம் நிகழ்ச்சியில தொடர்த்தி வரலாம். 25-30-170 இது அறிமுக சிநேகிதிகளுக்கு. 25-30-171 அனைத்து சிநேகிதிகளும் பேசலாம். 0-4-5-2 முன்னணி போடு வரலாம் சிநேகிதி நிகழ்ச்சிக்கு. இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சியில் சிநேகிதிகளோடு கோகுலரசி.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே ஸ்நேகிதிகள் பங்கேற்று பேசலாம். 25:30, 170 மற்றும் 25:30, 171 0.52 முன்னிணைப்போடு வரலாம் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு. இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிறது? சொல்லுங்க சுமதி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? நீங்க அருமையா பாட ஆரம்பிச்ச மாதிரி அப்படியே ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. இது போக வேற ஏதாவது ஒரு திறமை இருக்கும் இல்லையா,
1: சொல்லுங்களேன்.
0: தாராளமா சொல்லுங்க, கேட்டுருவோம்.
1: கோபத்தில் பொறுமை இழக்காதே, வேகத்தில் வார்த்தையை விடாதே,
0: சரி,
1: நம்பியவரை பாதையில் விடாதே, கவலையில் கண்ணீர் வடிக்காதே, இழகுபவரை தேடி செல்லாதே. நேற்று ஒரு பாடம், இன்று அது அனுபவம், நாளை ஒரு வெற்றி.
0: அருமையா சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். படித்தது சொன்னீங்க, என்னால் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்களுக்காக நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும் பாடல் வருகிறது, இதய கோயில் திரைப்படத்திலிருந்து.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: பங்கேற்று பேசி தங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டிருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில? சரிம்மா, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. பாடல்கள் கேட்கலாம் உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கிட்டு அனைவருக்காகவும்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: நேரம் 12:20 கேட்டு சுற்றகம் ஸ்நேகிதியே, இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஸ்நேகிதிகள் பங்கேற்று பேசலாம், வெறுப்பா பாடலும் கேட்டு ரசிக்கலாம். 25:30-170 இது அறிமுக ஸ்நேகிதர்கள், 25:30-171 அனைத்து ஸ்நேகிதர்களும் பேசலாம். 04-52 முன்னணி போடுவரல.

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு. இணைப்பில் காத்திரக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாமா நிகழ்ச்சியில?
1: உள்ள போகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் உள்ள அதை சொல்ல தெரியவில்லை.
0: நிச்சயமா கொடுத்துடலாமா?
1: சொல்லிடுறேன்
0: மேடம். சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுருவோம்.
1: ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவு, ஒருத்தி மகனாய் ஒழித்து மலர கைக்கிழனாகி, தந்தைங்க நினைந்த கஞ்சன் வயிற்று நெருப்பென நின்ற நெடுமாறு.

0: மதுரேஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இப்ப அடுத்ததா இனிப்பில் காத்திருக்கூடிய ஸ்நேகிதியை நம்ம சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து? அனைவருமே நலமா இருக்கும். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: என்னென்ன
0: பண்ணணும் அப்படின்னு சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றி நன்றி. இனிப்பில் வந்ததற்கு, பாடல் வருகிறது உங்களுக்காக, நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: இருக்கோம். அதில் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ஸ்நேகிதரோட விருப்ப பாடல்களோட கேட்ட சிறக்கம். இப்ப அடுத்த காத்திருக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
1: வணக்கம். மதுரை மாவட்டம் கோலமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேங்க.
0: சொல்லுங்க ரம்யா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: பாடல் படத்துல இருந்து பாட்டு போடுங்க.
0: என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: உனக்கேன இருப்பேன்.
0: நீங்க பாடலாம் பாடுவீங்களா?
1: இல்லைங்க.
0: அதாவது பாடலோட சேர்ந்து பாடும் அப்படியா?
1: சரிங்கம்மா,
0: நன்றி நன்றி. மகிழ்ச்சி இணைப்பு வந்திருக்கு. பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல், கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ, அழகு கலை நிபுணர்களோ, அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம். கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்கு

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர் கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரையடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ இசையோடு என்று

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே.

0: இனி கேட்கலாம் பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ. मैं हूँ आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தரும் வசந்த கானங்களில் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் கேட்கலாம் பாடலை.

0: கற்பூர புத்தி இருக்க காட்டுனா அப்படியே பிடிச்சிக்கும். கரித்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும். வாழை மட்டை என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா?
1: தெரியுது.
0: மரத்துக்கு தக்கபடி நிறத்தையும் மாற்றிக்கொண்டு

நேரம் ஒரு மணி 8 20 ஆயிட்டு வசந்த கணங்களில் அடுத்ததாக நம் நாடு திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாளி வரிகளில் வருகிறது பாடல் வானலைகளில்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகள்

சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நினைவில் நின்ற ராகங்களை கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்களில். என் தம்பி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கனதாசன் வரிகள், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்கள். கேட்கலாம் பாடலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில்.

நேரம் 1:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள், ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

MHz. ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசன் வரிகளில் வருகிறது பாடல். அனைவரும் கேட்டு ரசிக்கிறார்.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போவேன்.
0: கூடாது.
1: போய்தான் தீருவேன். போய்தான். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

வசந்த கானங்களில் அடுத்ததாக நெஞ்சிருக்கும் பறை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடிய பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்கலாம் பாடலை.

0: கண்ணம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 1:29:36 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாளி வரிகள் கே வி மகாதேவன் இசையில் வருகிறது பாடல் காற்றலைகள்.

என்றும் பசுமையாய் நெஞ்சில் நீங்க இடம் பிடித்த இனிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க வசந்த கானங்களில். ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு வரிகள் வாலி, இசை எம்.எஸ். விஸ்வநாதன்.

0: வச்சிட்டு முல்லை மொட்டு வட்டம் விட்டு வந்து விடு.
1: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒண்ணு தந்து விடு.
0: சின்ன சிட்டு முல்லை மொட்டு வட்டம் விட்டு வந்து விடு.
1: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒண்ணு தந்து விடு.
0: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா முத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா.

0: துள்ளும் வெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு.
1: வந்தி பெண்ணை வந்தி காமல் நெஞ்சில் துள்ளே ஆடுவேன்.

மக்கள் மனங்களில் முத்திரை பதித்த முத்தான பழங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வரை உறவு திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

கருணை சேர்ந்து பிறப்பது பெண்மை, பொறுமையோடு கருணை சேர்ந்து பிறப்பது பெண்மை. இதை புரிந்து நடக்கும் பெண்கள் நெஞ்சம் பாலினும் வெண்மை, இதை புரிந்து நடக்கும் பெண்கள் நெஞ்சம் பாலினும் வெண்மை. அடக்கு

0: மனதை அடக்கு.
1: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியை கேட்ட சித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 புதிய அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்தார்.

0: செய்து வைத்தார். இதன்படி தாவேகாவை சேர்ந்த 21 பேரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகாவின் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை, அவினாஷி கமலிக்கு கால்நடை, குமாரபாளையம் விஜயலட்சுமி பால்வளம், காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார் வனத்துறை, கும்பகோணம் வினோத் வேளாண் துறை, திருவாடானை ராஜீவ் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம், கடலூர் ராஜ்குமார் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி, அரக்கோணம் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா சிறு குறு நடுத்தர தொழில்துறை, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி சமூக நலன் மகளிர் நலத்துறை, ஈரோடு விஜயபாலாஜி கைத்தறி ஜவுளித்துறை, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை, சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்துத்துறை, ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி குமார் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அறந்தாங்கி முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாடு, தாம்பரம் சரத்குமார் மனிதவள மேம்பாடு, கிணத்து கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி சார்பில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இதனிடையே கே ஏ செங்கோட்டையனிடமிருந்து நிதித்துறை, சென்னை ஆர்கே நகரைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு கே ஏ செங்கோட்டையனுக்கு வருவாய் பேரிடர் மேலாண் துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட தற்போது 33 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அரசின் கீழ் உள்ள பல்வேறு அமைச்சகங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் எரிபொருள் விலையேற்றம், முக்கிய வர்த்தக வழித்தடமான ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகள், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு நிலைமையின் பின்னணியில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. அனைத்து துறைகளைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இந்த உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பிரதமர் தமது 5 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ள நிலையில் இந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஒரே வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை இருமுறை உயர்த்தப்பட்டது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் உலகின் பிரம்மாண்ட நோய் கண்டறியும் வசதி நம் நாட்டில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உலக சுகாதார பேரவை சார்பிலான நுரையீரல் பரிசோதனை நிகழ்ச்சியில் பேசிய அவர், காசநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை கண்டறியும் நவீன வசதிகளை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் கடைகோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 60.43% வாக்குகள் பதிவாயின. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1991 இதே நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ

0: குந்தகை உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. திருச்சி நாச்சிக்குறிச்சி சோழங்கநல்லூரில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தின் சார்பில் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரிய தீப கற்பத்தில் இந்தியாவின் மனிதநேய உதவிகளையும் அமைதிக்கான நிலைப்பாட்டையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சியோலில் இந்திய போர் சின்னத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அமைச்சர், இந்திய கொரிய குடியரசின் நட்புறவை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகள் இடையேயான வரலாற்று பிணைப்புகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். கொரிய போரின்போது இந்திய படைகளின் பங்களிப்பை காட்சிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்புத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புளியரை காவல் நிலைய சோதனைச் சாவடியில் கனரக வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் நள்ளிரவில் ஆய்வு செய்தார். போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அவர் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் தூய்மை மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கல் குவாரி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்ட இரண்டு ஹிட்டாச்சி இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட புவியியல் சுரங்கத்துறை எச்சரித்துள்ளது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம் மருத்துவ குணங்களை எடுத்துரைக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. நீலகிரியில் தேயிலை விளைச்சல் குறித்து எமது செய்தியாளர்.
1: இந்தியாவில் மட்டும் சுமார் 1,350 மில்லியன் கிலோ தேயிலை தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நீலகிரி தேயிலையின் பங்கு 40% உள்ளது. நீலகிரியில் உயரமான மலைப்பகுதியில் தேயிலை விளைவதாலும் இங்கு நிலவும் சீதோஷ்ண நிலை மற்றும் மண் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தூளிற்கு டார்லிங் அசாம் டீயை விட அதிக சுவையும் தரமும் அளிக்கிறது. இங்கு சுமார் 60,000 குடும்பங்கள் தேயிலை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். 130க்கும் மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லையில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் திறந்து வைத்தார். தமிழகம் புதுச்சேரியில் 30 மையங்களை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பெங்களூரு மண்டல துணை இயக்குநர் பிரியா ஸ்ரீகுமார் இந்நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார்.
2: இந்த ஆதார் சேவா கேந்திரம் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பெஷாலிட்டி யுஐடிஏ கூட உள்ள கிரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். மற்ற சென்டர்ஸில் நீங்கள் ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டரில் ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம். கூடவே நீங்கள் ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்அப் பண்ணலாம். யுஐடிஏ ரன் பண்ணுற சென்டர் இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
0: நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயி கௌரவ நிதி திட்டத்தில் சேர்வதற்கான சிறப்பு முகாம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் PM கிசான் திட்டத்தில் 3,193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் June 15ஆம் தேதி வரை முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் முஹ்யின் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. India and Italy agree to further develop India-Middle East-Europe economic corridor for deepening economic relations. Government prohibits the use of cosmetic as injection by consumers, professionals and aesthetic clinics. Center issues health advisory for passengers arriving from or transiting through Ebola affected countries. West Bengal government directs Vande Mataram compulsory as prayer song in all madrasas. Chief Minister C. Joseph Vijay-led cabinet in Tamil Nadu expanded to 32, including 4 women ministers. And in IPL cricket, Gujarat Titans to take on Chennai Super Kings in Ahmedabad.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15:30.
2: வானொலிக்கு 90.
3: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
4: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்கே சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில். உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் வந்து அந்த வீட்டுக்கு தபல குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அம்மா தாய் மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆயி உமைய அகிலாண்ட ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு, இது ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு, இது

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்ற தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, வினாடி வினா ஆசிரியர் TK பத்மநாபன் அவர்கள். சொல்லுங்க சார், ஆகாஷ்வாணிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன?
2: வணக்கம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோட தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் குவிஸு, வானொலியினுடைய வரலாற்றை பற்றியே ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்திருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போ சமீபமாக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களாக ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியாக என்னை ஊக்குவிச்சுது. ஆரம்பத்துலேருந்து எனக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து, நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வானொலி தான் மிக மிக மிகப்பெரிய ஒரு அடித்தளம் இருக்குது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு படைப்புகளையும் பார்க்கும்பொழுது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்போல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யாரு, பாடலுடைய இசையமைப்பாளர் யாரு, பாடலை பாடியது யாரு, எந்த படத்தில் வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு திரைப்பட பாடல்களை பற்றி சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு திரைப்படங்கள் பற்றிய ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றிய ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா, அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள், இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அது எந்த பேட்டியுமே விடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையாக கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்கிற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசில் வந்து பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்திலேயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்னுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ அதெல்லாம் ஒன்றையுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரிச்சே பார்க்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். இந்த வானொலி 90 வயது நிரம்பியிருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் செழிப்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
3: என் பேர் பிரதீக்ஷா. நான் வந்து நிறைய ரேடியோ கேட்டது கிடையாது. நம்ம பஸ்லலாம் போகும்போது நிறைய மியூசிக்ஸ் தான் கேட்போம், இல்லை மூவிஸ் பார்ப்போம். ஆனால் நானும் மியூசிக் அந்த மூவிஸ் தான் பார்ப்பேன். மியூசிக் பார்க்கும்போது ஒரு ஆட், FM ரேடியோ ஆட் தான்.

0: போது திடீர்னு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது என்னோட பஸ் டிராவலிங்கில் தான். பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒன்றுன்னா நிறைய நான் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் அப்போதுலேருந்தே ரேடியோ ஓடிட்டே தான் இருக்கும். 24 hours எங்கள் ஒரு வீட்டில் ஓடணும்னா எங்கள் வீட்டில் தாராளமாக ஓடும் ரேடியோ. மார்னிங் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் இந்த ஒரு நியூஸ் சேனல்லேருந்து பாட்டு முடிகிற வரைக்கும் ஓடும். வேலை செஞ்சால் ரேடியோ, நடந்தால் ரேடியோ, உட்காந்தா ரேடியோ, எல்லாமே எங்கள் வீட்டில் ரேடியோ தான். நானும் இதை பஸ்ஸில் கேட்டு ஓகே நம்ம திருப்பி பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் காலேஜுக்கு வரும்போது டிவி பார்த்துட்டு வர டைம் போய் ரேடியோ பார்த்துட்டு வர டைம் மாறிடுச்சு எங்களுக்கு. அந்த டைமில் டிவி, மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரேடியோ மட்டும்தான். ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா என்னென்னமோ வந்துருச்சு. டிவிலேருந்து மொபைல் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்குமே நம்ம அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருமே கேட்கறது எல்லாமே ரேடியோ மட்டும்தான்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
2: என் பேர் ஹர்ஷா. நான் ஆக்சுவலாக ரேடியோலாம் அவ்வளோ கேட்க மாட்டேன், எங்கள் அப்பா தான் ரொம்ப அதிகமாக கேட்பாரு. நான் யோசிப்பேன் ஒரு 30 seconds ரீல கூட என்னால் வந்து கரெக்டாக பார்க்க முடியல. ஆனால் அவ்வளோ பெரிய கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்புறமா அவ்வளோ பெரிய ட்ராமா, இதெல்லாம் வந்து அந்த ஜென்ரேஷனில் எப்படி கேட்டு இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் ரேடியோ பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பாக இருக்கும், என்ன கேட்கறது மட்டும் தானே அப்படின்ட்டு. ஆனால் ரேடியோ கேட்கறது மட்டும் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில், அப்புறமா அது எவ்வளோ பெரிய டேலண்ட்னு எனக்கு அப்போ புரியல. இப்போ வந்து ஒருத்தர் டீச்சர் வந்து கிளாஸில் எடுக்கிறாங்கனாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ நேரம் அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் ஒரு ரேடியோவில் பேசுறது மட்டும், அந்த காலத்தில் வந்து சீரியல்லு, இப்போல்லாம் நம்ம வந்து சீரீஸு, வெப்சீரிஸு, மூவிஸ் இதெல்லாம் நம்ம டிவியில் பார்ப்போம். ஆனால் அப்போல்லாம் ரேடியோலேயே வந்து ட்ராமா இதெல்லாம் நடக்கும். அப்பா சொல்லியிருக்காரு ட்ராமா இந்த மாதிரிலாம் பார்ப்பேன்ட்டு. அவரை கேட்டு வளரும் போது தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதெல்லாம் இருக்கும் போது தான் இப்போயும் ரேடியோலாம் இருக்குது, ஆனால் கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி 90 years ஆச்சு, ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இந்த ஜென்ரேஷன் இன்னும் கேட்காம இருக்காங்க. நம்மளாம் இன்னும் நம்ம ரேடியோவை வந்து நிறைய கேட்க வைக்கணும்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
3: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்து 90s kids கிடையாது, நான் ஒரு 2K kids தான். பட் என்னதான் நான் 2K kidsா இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி, ஃபோன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல, அப்ப அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலிருந்து நைட் எவ்வளவு நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பா வந்து ரேடியோல என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரீசன்ட் டேஸ்ல வந்து ரேடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. சோ அது எங்க போச்சு, எங்க ஏது போச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா வந்து இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த கார்ல அப்படின்னா வந்து பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். சோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். சோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM ல இருந்து PM இன் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11 o'clock வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுனா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். ஸோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். ஆனா வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில வீட்டில தான் வந்து ரேடியோஸ் வந்து இன்னமும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த அப்கமிங் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். பட் அந்த ஓல்ட் டிவைஸ்லாம் எங்க போச்சுனே தெரியல, அது ரொம்பவே ரேர் டு சீ தட். ஸோ எனிவேஸ் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
4: வணக்கம். என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில சின்னதா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்கறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சி போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம்ல நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போயே வந்துட்டு இந்த கமெண்ட்ல அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு, இந்தியா தேசிச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆர்வமா நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க வீட்டுல எல்லாருமே கேட்கிற நிகழ்ச்சியா மியூசிக். அந்த காலத்து பாட்டுல இருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு குவிஸ், இந்த குவிஸ்

0: மூலியமாக வந்துட்டு நிறைய ஜென்ரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜை விட இப்போ இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்கிற ஜென்ரல் நாலேஜை விட பல ஜென்ரல் நாலேஜ் அந்த காலத்தில் ஒரு ஏஐ சோர்ஸாக வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறையா நாட்டுடைய முக்கிய தகவல்கள், இப்போது ஜிஎஸ்டி பற்றி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பற்றி, அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாமல் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸாகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஆர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு, நாங்கள் கேட்குற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் விவேக், நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர், சென்னை பல்கலைக்கழகம்ல முனைவர் பட்டம் படித்துக் கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. இந்த 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லை தானே சொல்லணும். எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய எஃப்எம் ரேடியோ, ஏஐஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன், என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கூட இந்த ரேடியோ கேட்டுதான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்க பாட்டிக்கு அடிக்கடி மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்க அப்படின்னு தேடும் போதுதான் ஏஆர்ல ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமா நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி, குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும் வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறை இருக்குல்ல, அதெல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை அன்றைய தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்று 2026 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு ஒரு பிரஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவி தான் இசை அப்படின்னு சொல்றது. இப்போ எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ணேன் அப்படின்னா அதுல வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்குது, அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம் வாழ்க்கையில. எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம் தான். கிராமப்புற இசைகளாகட்டும், பக்தி இசைகளாகட்டும், அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள், பழைய பொருட்கள் இன்றுக்கும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றவை இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமருடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள், முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த 2-3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமாகினது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள், ஒரு நிகழ்ச்சி வெளியிடுது என்றால் எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும் தொடர வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் துள்ளல் தாளம் கேட்கலாம். துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. நேரம் 2:33. இசைக்கும் முதல் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

0: ஏ ஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகள்ல பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:39.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹிட்ஸில் துள்ளல் தாளம். இசைக்கும் அடுத்த பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து.
2: ஷகலக பேபி ஷகலக பேபி.

0: Adiós, amigo.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 2:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளல் தாளம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது துள்ளல் தாளம். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 5 சென்டிமீட்டர், காரைக்குடியில் 4 சென்டிமீட்டர், நகுடி, நெய்யூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆவுடையார் கோவில், சேதுபாஸ்கரா கல்லூரி, மணமேல்குடி, நத்தம், தேவக்கோட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, சிவகங்கை மாவட்டம்

0: சிங்கம் புணரி, கன்னியாகுமரி மாவட்டம் 2-7 ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 42 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, திண்டுக்கல், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை ஓரிரு இடங்களில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் இன்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு ரவ்னீத் சிங் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தாவேகாவின் திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோத்திற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக செயல்படும் வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக

அக்கட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேரம் 3:53. இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸ்ல மிட் டே மெலோடிஸா நீங்க கேட்க போறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடகளாக அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், என் நா முத்துக்குமார் வரிகளில், நரீஷ் ஐயர் ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்கலாம் பாடலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல ஸ்ரீகாந்த் தேவா இசையில் நாம் முத்துக்குமார் வரிகள், ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேனாவெட்டு.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:16:55. மெலவரும் பாட்டு தரும் அடுத்த பாடல். குட்டி திரைப்படத்திலிருந்து கே கே பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா தேவி ஸ்ரீ பிரசாத். இசையில் கேட்கலாம் பாடலை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள்

0: பெண்களுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மிட்டி மெலடி சார், நீங்க கேட்டு இருக்கீங்க மேல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல. தமிழ் படம் திரைப்படத்திலிருந்து கண்ணன் இசையில் ஹரிஹரன், ஸ்வேதா மோகன் குரல்களில் கேட்கலாம் பாடலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மென்மையான கீதங்களின் மின்சாரலா இது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் யுவபாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா சின்மயி குரலில் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:45. மெல்ல வரும் பாட்டை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா மன்மதன் அன்பு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் கமல்ஹாசன் எழுதிய இந்த பாடலை கமல்ஹாசன் மற்றும் பிரியா ஹிமேஷ் பாடியிருக்காங்க.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:50 PM. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz மெல்லவரும் பாட்டை கேட்டுட்டு இருக்கீங்க. ராவணன் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் கார்த்திக் முகமது இர்ஃபான் அலி பாடிய பாடல் கேட்கலாம்.

மேலவரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவாக பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹரிச்சரன் குரலில் கேட்கலாம் நிறைவான பாடலை. ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது மேலவரும் பாட்டு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா.

0: நேரம் மாலை 4:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்க விருப்பது அட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேரமாலை 4:03. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் என்னன்றதை பார்த்தலாம். 25, 30, 170 புதிய நேர்களும்,
2: 25, 30, 171 அனைத்து நேர்களும் அழைக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு இன்னைக்கு விளையாட நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம்.
1: 0452 என்ற மதுரை முன்னிணைப்போடு அழைக்கலாம். இன்னைக்கான விளையாட்டு பார்த்தீங்கன்னா மூவி கலாட்டாஸ். அதாவது நாங்கள் ஒரு கதை சொல்லுவோம், அந்த கதையை வந்துட்டு எந்த படத்துல இருந்து அப்படின்ற படத்தோட பேரை கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வெற்றியாளர். சரிங்களா?
2: ஆமா, உங்களுக்காகவே மூவி கலாட்டா விளையாட

0: இருக்கும் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் என்னன்றதை பார்த்தலாம். 25 30 170 புதிய நேர்களும்,
1: 25 30 171 அனைத்து நேர்களும் அழைக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு இன்னைக்கு விளையாட நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம்.
0: 0452 என்ற மதுரை முன்னணி போட அழைக்கலாம். இன்னைக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி கலாட்டாஸ். அதாவது நாங்கள் ஒரு கதை சொல்லுவோம், அந்த கதையை வந்துட்டு எந்த படத்துல இருந்து அப்படின்ற படத்தோட பேரை கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர். சரிங்களா?
1: ஆமாம், உங்களுக்காகவே மூவி கலாட்டா விளையாட நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். சுமையா மற்றும்
0: சூரிய பிரகதீஷ்.
1: இணையும் முதல் நேயர் யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
0: வருக வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க? இனிப்புல தான் இருக்கீங்க? ஐயப்பன், எங்க இருந்து?
2: அறந்தாங்கி. அறந்தாங்கி.
1: சரிங்க சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: இல்ல, ஒரு முறை சொல்லிருங்க, போன்ல சரியாக கேட்கல, ப்ரோமா கேட்டது.
1: சொல்லிடலாம் சொல்லிடலாம். சரிங்களா?
0: அதாவது என்னன்னா, நான் வந்து இப்போ ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதை எந்த படத்தோட கதை அப்படிங்கறத கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க, அந்த படத்தோட பேரை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வெற்றியாளர்.
2: சரிங்களா?
1: சரி, இதுக்கு வந்து கால அவகாசம் வந்து கொஞ்சம் தான்.
0: ஆமா, நான் கதை சொல்லி முடிச்ச உடனே நீங்க பதில் சொல்லணும். இல்ல, இடையிலேயே நீங்க சொன்னாலும் நீங்க வந்துட்டு சந்தோஷம் தான், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா?
1: வெற்றி பெற்றுட்டீங்க, அவ்வளவுதான்.
0: ஆமா,
2: ஈஸியா கொடுங்க.
1: ஈஸியாவா? ரொம்ப ஈஸியாவே கொடுத்துடலாம். கேட்க தயாரா இருக்கீங்களா?
0: சரி, உங்களுக்கான முதல் கதை இதோ. இந்த கதையை பொறுத்தவரையில நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டாக்டர். சரிங்களா? டாக்டர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்க வந்து ஒரு ஊர்ல இருக்கிற அரண்மனையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வந்து ஒரு பழங்கால அரண்மனை. சரிங்களா? அதனால இவங்க இவருக்கு வந்துட்டு அங்க பேய் இருக்கோ அப்படின்ற சந்தேகம் இருக்கிறனால அந்த டாக்டர் ஆகா சூப்பரா கண்டுபிடிச்சீங்க.
1: முதல் நேரே வெற்றி நேர் ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம்.
0: கதையை முடிக்கிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடுறீங்களே, வேற லெவலுங்க நீங்க.
1: எங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு இல்லையா? என்னங்க?
0: ஆமா, எங்க தேவையானதை சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: சரி, ரொம்ப நன்றி. இணைப்பிலினையும் அடுத்த நேர் வருக வணக்கம். இது வசந்தன்கோ வழங்கும் அட்டக்களம். மூவி கலாட்டாதான் விளையாண்டுட்டே இருக்கோம். விளையாட காத்திருக்கும் நேர் வருக வணக்கம். வணக்கம் ஐயா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
0: தயாரா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கான கதையை சொல்லிடலாமா? நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஒரு ராணுவ வீரர். அவர் லீவுக்காக ஊருக்கு கிளம்பி வராரு. வர்ற வழியில ஜாலியா இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும்
1: இணைப்புலதான் இருக்கீங்களா?
0: ரொம்ப சந்தோஷம். நல்லவேளை நான் கூட உங்களை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டேன். சார், கதையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோமே, இப்படி போயிட்டாரு அப்படின்னு
1: நினைச்சேன்.
0: இப்ப கதை வந்து எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க விட்டேன், அங்கதான் விட்டேன். இருங்க, என்னன்னா, நம்ம வந்து ஊருக்கு வராரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான ஆளு, ஊர்ல வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டா எல்லாத்தையுமே பண்ணக்கூடியவர். அதே நேரத்துல இவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு ராணுவ வீரர். ஊருக்கு வந்திருக்கிற நேரத்தில் இவர் ஃப்ரெண்டோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு வெடி விபத்து நடக்குது பஸ்ஸில். சரிங்களா? அந்த இடத்த இவர் வந்துட்டு பார்க்கும்போது இவருக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. இது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு நடத்துகிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. உடனே களத்தில் இறங்குறாரு நம்ம ஹீரோ. இறங்கி ஆராய்ச்சி பண்ணி அந்த தீவிரவாத கும்பல் எங்கே இருக்குது, யார் என்னன்றதை கண்டுபிடிச்சி கடைசியாக தீவிரவாத கும்பலோட தலைவரே போட்டு தெளிகிறார். இதுதான் கதை.
2: அமரன். அமரன்
0: இல்லைங்களே. நல்ல முயற்சி செஞ்சீங்க, அடுத்த நேருக்கு வழி விடலாமா?
1: இனியும் அடுத்த நேர் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரை முன்னெடுப்பு தொட்டு அழைக்கலாம். வருக வணக்கம்.
2: வருக வணக்கம் மேடம். இனிய மாலை வணக்கம். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி ஸ்ரீதேவி குமரன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்தில் அனைவரும் சௌக்கியம். சரி, விளையாடலாமா?
2: விளையாடலாமா? இப்ப நீங்க முதல்ல ஒரு கதை சொன்னீங்களே மேடம்.
1: ஆமா,
2: படம் பேர் துப்பாக்கி.
0: உங்களுக்கான கதையில ஹீரோ வந்து ஒரு வெறப்பான ஆளு. பொண்ணுங்கனாலே ஆகாது. பொண்ணுங்க வந்து பேசி அட்ரஸ் கேட்டா கூட அட்ரஸ் எல்லாம் சொல்ல முடியாது, வேற யார்ட்டையா போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு. சரிங்களா?

0: ஆனா நண்பர்கள்ட்டையும் குடும்பத்திட்டையும் ஒரு நல்லபடியா நடந்துக்கூடிய ஒரு ஆள், சரிங்களா. அதே நேரத்துல இவருக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வருது. அந்த பொண்ணும் காதலுக்கான எல்லா சிம்டம்ஸையும் இவர்கிட்ட காட்ட நம்மளும் காதலில் விழுக அப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து, நான் இவரை தான் காதலிக்கிறேன், இவர் உங்களை மாதிரி ஆளு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு இதயமே நொறுங்கி போச்சு. சரி என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு தலைவர் ஃபீல் பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப இவர் காலேஜில் கூட படித்த பொண்ணு, இத்தனை வருஷமாக நான் அவனை லவ் பண்ணண்டா படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. சரி அப்படின்ட்டு இவரும் வந்து அக்செப்ட் பண்ணி அப்படியே காதல் வாழ்க்கையை தொடர்றாங்க. இதுதான் படத்தோட கதை.
1: படத்தின் பெயர்
2: மௌனம் பேசியதே.
0: அக்கா சூப்பரா சொல்லிட்டீங்க. நீங்க என்ன படம் நிறைய பாப்பீங்க போல, அழகா கண்டுபிடிச்சீங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
2: இந்த படம் பேரு கண்டுபிடிச்சாரு மகன் சார் வாசுகி.
0: அப்படியா, அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள்.
1: அதாவது ஒரு குழு அங்க இருக்குன்னு சொல்ல வர்றாரு அவரு. இருந்தாலும் நன்றி.
0: அப்பாவும் மகளும் சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி படத்தை கண்டுபிடிச்சாங்க.
1: நேரம் 4:50 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன்கோ வழங்கும் அட்டக்களம். இன்னைக்கு மூவி கலாட்டா தான் கேட்டுக்கிட்டே இருக்கும், விளையாண்டுகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewellers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமர்.

0: நேரம் மாலை 4:13. நேயர்கள் இணைந்திருப்பது அட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
6: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
5: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் மாலை 4:14. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு, சூப்பரா விளையாண்டுருக்காங்க அநேகர்கள். நம்ம விளையாண்டுட்டு இருக்க என்ன விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா
1: மூவி கலாட்டா.
0: மூவி கலாட்டா ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருக்கு.
1: நம்ம சொல்லிட்டே இருக்கோம் கதைய, சொல்ற நடுவுலயே நேர்கள் படம் பேர் இதுதான் சொல்லிடுறாங்க. ஆமா,
0: நீ எதுக்கு ஃபுல்லா கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் கண்டுபிடிக்கிறேன் பாருன்ட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க.
1: நீங்க கதை சொல்ற விதம் நல்லா இருக்கு, நேர்கள் அதான் டக்கு டக்குனா இது இதுன்னு கேப்சர் பண்ணி சொல்லிடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
0: நேர்கள்லாம் ஷார்ப்பா இருக்காங்கப்பா.
1: ஆமா, 25:30, 170 அறிமுக நேர்களும், 25:30, 171 அனைத்து நேர்களும், 0452 என்ற மதுரை முன்னிருப்பி தொட்டு அழைக்கலாம். அடுத்ததாக யார் காத்துட்டு இருக்காங்க? வருக வணக்கம்.
0: வருக வணக்கம், யார் இங்க இருந்து இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம், காரைக்குடி சாமிநாதன்.
1: வணக்கம் வணக்கம், விளையாட தயாரா இருக்கீங்களா?
0: மூவி கலாட்டாஸ் உங்களுக்கான கதை என்னன்றத கேட்டலாம். இதோ
1: கேட்கலாமா?
2: கேட்கலாமா?
1: சரி, இந்த படத்துல வந்து நடிகர் ஒரு நடிகர் வந்து ரெட்டை வடத்துல இருக்காங்க, சரிங்களா? அப்பா தான் வளர்க்குறாங்க அந்த ரெண்டு பேரையுமே. என்ன அப்படின்னா, அவங்களும் வாலிபத்தை அடைஞ்சு அவங்களும் ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறாங்க. அப்போ அப்பாட்ட போய் சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு, என் ரெண்டு பசங்களுக்கும் என்னுடைய ட்வின்ஸ் பசங்களுக்கு நான் வந்து ரெட்டை, அதாவது ஒரு வீட்டில் பிறந்த ட்வின்ஸ் பொண்ணுங்களை தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஏன்னா அந்த கஷ்டம் என்னன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே பெண் வீட்டார்கள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்தது ஒரு பொண்ணு தான், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியாவது திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்தா இந்தான்னு ஒரு கலாட்டா பண்ணி அப்படியே கதையை கொண்டுட்டு போகிறாங்க. சரியா, லாஸ்ட்ல அந்த கதைய அதுல தான் கொண்டு போய் முடிஞ்சு சேர்றாங்க. அது என்ன கதை?
2: படம் வந்து நான் நினைக்கிறேன் ஜீன்ஸ் நினைக்கிறவா.
1: ஜீன்ஸ் நினைக்கிறீங்களா? அதான் உண்மை.
0: நினைக்கிறீங்களா? கரெக்டா சொல்றீங்களா?
2: ஜீன்ஸ் தான்,
1: ஜீன்ஸ் ஜீன்ஸ். சரியா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இனியும் அடுத்த நேர் வருக வணக்கம். நேரம் 4:16. இது வசந்தன்கோ வழங்கும் அட்டக்கலம்.
0: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் கலாட்டா மூவிஸ் விளாண்டுகிட்டு இருக்கோம், அதாவது மூவி கலாட்டாஸ் கலாட்டா மூவிஸ் ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கேட்ட பாதிலே கண்டுபிடிச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நேர நேர் யாருன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம
0: வணக்கம்.
3: காலவாசல்லிருந்து
0: காலவாசல்லிருந்து பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
3: ஆமாம் சார்.
1: விளையாட தயாராக இருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு கஷ்டமான படத்தை நீங்க இப்ப சொல்றீங்க.
0: இந்த வந்துருச்சு கஷ்டமான படம. கஷ்டமான படம் கேட்கணுமா?
3: அது பரவாயில்ல, சொல்லுங்க
0: பாத்துக்கலாம். கஷ்டமான படம் வந்தாலும் சொல்லுங்க, பாத்துக்கிறேங்க. நம்ம நேயர்களுக்கு
1: தெரியுது தானே, நீங்க வந்து கதை சுருக்கத்தை சொல்லிடுறீங்க, கதையோட படப்பெயர் தானே கேக்குறோம்.
0: இருந்தாலும் அவங்க தைரியத்தை பாத்தீங்களா, கஷ்டமா இருந்தா என்ன நீங்க சொல்லுங்க அப்படின்றீங்க. சரி, உங்க கதையை கேட்டலாமா?
3: கேட்டலாம் சார்.
0: இந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு வெளிநாடு வாழ் தமிழர், சரிங்களா? அவருக்கு எதை பார்த்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்துகிட்டே இருப்பாரு, சரிங்களா? அதுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு டாக்டர் பார்க்க வர்றாரு.
1: என்னது?
0: எனக்கு வேலையே வைக்க மாட்டேங்கிறீங்களே நீங்க, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க.
1: ரொம்ப நன்றிமா இணைப்பில் இணைந்ததற்கு.

0: அடுத்து இனியும் நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உக்ரவாண்டியன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன், கதையை சொல்லுங்க.
0: கதையை சொல்லிடலாம், இதோ உங்களுக்காக.
2: கதை கேட்டலாமா?
1: சொல்லுங்க.
2: சரிங்க, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்க, ஒரு தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா, தங்கையும் அப்பாவும் உள்ளூரில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க. அண்ணன்கள் மூணு பேருமே வந்துட்டு பர்மாவில் போய் வந்து வேலை செஞ்சு வீட்டுக்காக பணத்தை வந்து அனுப்புகிறாங்க. நல்ல ஒரு செல்வந்தமான ஒரு குடும்பத்தில் தான் வாழ்கிறாங்க. சரிங்களா, இந்த டயத்தில் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாகுது. கல்யாணத்தை பார்க்கறதுக்கு கடைசி அண்ணன் மட்டும் அங்கேருந்து கிளம்பி வராரு. பராசக்தி, நீ எந்த ஸ்டேஜ் படத்தை வேணா கொண்டு வாப்பா, நான் அழகா கண்டுபிடிச்சிருவேன் ஒரு லைன்லயே அப்படின்ட்டு எல்லா நேர்களும் சூப்பரா கண்டுபிடிச்சுக்கிட்டு
1: இருக்கீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்னைக்கு வந்து நம்ம மூவி கல்லாட்டா இருந்தா விளையாண்டுகிட்டே இருக்கும்.
2: விளையாட்டு ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு, சூப்பரா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேர்கள் எல்லாம் அட்டகாசமா விளையாடுறாங்க.
0: இதோ ஒரு பாடலை தொடர்ந்து இணையலாம் நேர்களே.

ஏன் கோச்சிட்டு போதியா?

0: நேரம் 4:23:26 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த் அண்ட் கோ வழங்கும் அட்டக்கலம். இன்னைக்கு நம்ம அட்டக்கலத்துல மூவி கலாட்டாதான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். நாங்க ஒரு கதை சுருக்கத்தை சொல்லுவோம், அது என்ன திரைப்படம் அப்படின்றத நேர்களாக நீங்க சொல்லணுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டா போய்கிட்டே இருக்கு,
1: சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க நேர்கள்லாம். அட்டகாசமா எல்லாத்துக்கான பதிலையும் சொல்லி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியை அமர்க்கலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்ததா வர நேர் யாருன்னு பாத்திரலாம். வருக வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாலை வணக்கம். கூறுவது யார்?
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
2: ஆமா, கேட்டுக்கிட்டேன்.
0: இல்ல சலிப்பாவும் சொல்லல, கேட்டுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம்.
2: மகிழ்ச்சியோட தான் சொல்றாங்க.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: அருமையான
0: எடுத்து வச்சிருக்கிறது ஃபுல்லா அருமையான கதை தான். அதுல இருந்து ஒண்ணு உங்களுக்கு சொல்லிடுறோம், கேக்குறீங்களா? விளையாட்டு நபர் சரிங்களா, அவருக்கு வந்து படிப்பே ஏறாது. அவங்க அப்பா என்னதான் சத்தம் போட்டு படிப்பா படிப்பான்னு சொன்னா கூட இவர் என்ன பண்ணுவாரு, விளையாண்டுகிட்டேதான் இருப்பாரு. விளையாண்டு விளையாண்டு நிறைய பரிசுகள் நிறைய மெடல்கள் தான் வாங்கிக்கிட்டே இருப்பாரு. இப்படி ஒரு இடத்துக்கு விளையாட போகும்போது அங்க ஒரு பொண்ணை வில்லன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க குடும்பத்தையே டார்ச்சர் பண்றாரு. அவங்க வந்து நம்ம நடிகர்கிட்ட வந்து அடைக்கலத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது நம்ம நடிகர் அவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்கள வந்து அந்த வில்லன்ட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. ஆமா, இதுதான் படத்தினுடைய சுருக்கம்.
1: உங்களுக்காக
0: அவர் ஒரு இடத்துக்கு விளையாட போனார் இல்லையா? ஆமா, அவர் வந்து மதுரைக்கு தான் விளையாட போறாரு. அந்த வில்லன் சொல்றாரு, இது முத்துப்பாண்டி கோட்டைலனு சொல்றாரு.
1: எங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ்டா சொல்லணும், இதுதான் பதில், இதுதான் படம்னு சொன்னாதான் நாங்க ஒத்துக்குறோம்.
2: ஆமா, கில்லி தான். விஜய்
1: கில்லி தானா?
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
1: சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க.
0: இனியும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: செல்லு மேட்டப்பன், தமிழ்செல்வி.
0: தமிழ்செல்வியாமா? அம்மா, நீங்க பேசுறது திருப்பி திருப்பி கேக்குது, வானொலியை விட்டு கொஞ்சம் தொலைவுக்கு வந்துருங்க. வந்துட்டீங்களா?
1: இப்பதான் உங்க அழகான குரல் அழகா கேக்குது, சரிங்களா? சரி, நிகழ்ச்சி கேக்குறீங்களா? உங்களுக்கான கதையை சொல்லிடலாமா? உங்களுக்கான கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் வந்து ஹீரோ வந்து இரட்டை வேடத்துல இருப்பாரு. எதிர்பாராத ஒரு நிகழ்வுனால அண்ணன் தம்பி வந்து சின்ன வயசுலயே பிரிஞ்சிடுறாங்க. ஒருத்தர் அம்மா கூட இருக்காரு, இன்னொருத்தர் வந்துட்டு வேற ஒரு இடத்துல போய் வளர்றாரு. கார் மெக்கானிக்கா வந்துட்டு இவர் வளர்ந்துட்டு இருக்காரு, சரிங்களா? அட்டேங்கப்பா, சூப்பரா சொல்லிட்டீங்களே. சிரிக்கிறீங்க நீங்க, என்ன கதையை சொல்ல விட மாட்டீங்க. நேர்கள் அடப்போங்க.
0: அவங்க வந்து அட்டகாசம் சொல்லிட்டாங்க. அந்த கதை என்ன நேர்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அடுத்த நேரம் சந்திப்போம். நேரம் 4:27, இது வசந்தன்கோ வழங்கும் அட்டக்கலம். வருக வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க.
4: வணக்கம் மேம், மதுரை மாவட்டம் குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன் மேம்.
0: ரம்யா, விளையாடலாமா?
4: சரிங்க மேம்.
0: என்ன கதைன்னு தெரியும்ல, என்ன விளையாட போறோம் தெரியும் இல்லையா?
1: அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? கொஞ்சம் சந்தோஷமா ஆட்டக்கலம் நிகழ்ச்சி வந்தீங்கனாலே உற்சாகமா இருக்கணும்ல. இந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு படிச்ச பட்டதாரி, சரிங்களா? ஒரு அழகான குடும்பம், ஆனா இவருக்கு வேலை கிடைக்கும்.

0: இல்லைங்க. தலைவர் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டே இருக்காரு, ஆனால் படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போவேன்றதுல குறிக்கோளாக இருக்காரு. ஆக எல்லா நேயர்களுமே இப்படி வேவேமா சொன்னீங்கன்னா எப்படி?
1: சரி, ரொம்ப சந்தோஷங்கம்மா. இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். நேரம் 4:28 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம். 25:30 அறிமுக நேர்களும், 25:30 அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு அழைக்கலாம். நேர்களும் சூப்பரா விளையாண்டுகிட்டே இருக்காங்க இல்லையா?
0: ஜாலியா போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் யாருன்னு பாத்திரலாம். வருக வணக்கம்.
2: வாழை வணக்கம் இருவருக்கும். மதுரை காமராசபுரத்துல இருந்து முனிசெரி.
1: விளையாடலாமாமா?
2: விளையாடலாம்.
1: நீங்க எப்படி, ஒரு குழுவா செயல்பட்டு இருக்கீங்களா இல்ல தனியாலா தான் இருக்கீங்களா?
2: நீயா தான் இருக்கேன்.
1: தனியா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு கதை சுருக்கம் சொல்லிடலாமா? சரி, இதுல வந்து நடிகர் வந்து ஒரு இடத்துல வந்து வேலைக்காரரா இருக்காரு. நடிகர் வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஒரு எஜமான் கூட சொல்லலாம். அவருக்கு இவர் வந்து சேவை செய்யறது தான் இவருடைய வேலையாவே இருக்குது நடிகருக்கு. இப்படியே சேவைகள் செய்துகிட்டே இருக்கும்போது லாஸ்ட்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல அந்த விஷயத்துல என்ன பண்ணிடுறாருன்னா, நடிகரை வந்து அந்த எஜமான் வந்து அவதூறா பேசிடுறாரு, வெளியே அனுப்பிடுறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச அந்த எஜமானோட அம்மா, அவங்க யாருன்னு தெரியுமா, நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணை நடிகருக்கு எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துணை நடிகர் போய் நடிகரை கண்டுபிடிச்சு தேடி கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. திருப்பியும் நீ தான்ப்பா எஜமானா இருக்கணும், இது உங்க அப்பா கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லாம சொன்னாலுமே, எனக்கு வந்து இந்த இதுக்கெல்லாம் ஆசை கிடையாது, நான் வந்து என்னைக்குமே வேலைக்காரனாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க.
0: என்ன படம் கண்டுபிடிக்கா?
2: முத்து.
0: முத்து முத்து உங்கள் சொத்து. அழகா சொல்லிட்டீங்க, போங்க, சூப்பரா சொல்லிட்டீங்க. ஒரு பாடலை கேட்டுட்டு
1: நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அட்டக்கலம். நேரம் 4:30. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது அட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: ஏய் கண்ணுக்குட்டி.
5: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
4: உன்ன நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?
5: சொல்லுங்க மாமா குட்டி.

0: அத்தம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராராம். எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா. போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. பொண்ணு பாக்கலாம் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்க எங்க கூட்டிட்டு போயிடுவா அங்க கூட்டிட்டு போயிட்டு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி.

0: நேரம் மாலை 4:33. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டக்களம்.
1: ஆட்டக்களத்தில் நம்ம வந்து மூவி கலாட்டாதான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டே இருக்கு. இன்னும் நம்மள்ட்ட நிறைய மூவிஸ் காத்துக்கிட்டே இருக்கு, நேர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக வணக்கம்.
0: வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராமமூர்த்தி, ராம்நாட்ல இருந்து. சரி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
0: நண்பர்கள் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன்ல கூடுறாங்க, சரிங்களா? அந்த நேரத்துல ஒரு ஃப்ரெண்டு மட்டும் மிஸ்ஸிங். என்னடா இவனை காணாமே அப்படின்ட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இடையில வந்து ரெண்டு பேர் வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இன்னொரு ஆள் வந்துட்டு தனியான ஆளாக இருப்பார். இவங்க மூணு பேர் சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் கதை ஸ்டார்ட் ஆகுது, சரியா? அப்போது இந்த நண்பர் இருக்கார்ல, நண்பர்கள் வந்து ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. நாங்கள் வந்து காலேஜ் லைஃப்பில் எப்படி இருந்தோம் அப்படின்றப்ப, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனியஸ். அவர் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து படிக்கிற விஷயத்துலையும் சரி, விளையாட்டு விஷயத்துலையும் சரி, ஜாலியாகவும் ரொம்ப அறிவாகவும் இருப்பார். ஒன்னொரு ஆள் அழகாக ஃபோட்டோ எடுப்பார், இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு சாமி கும்பிட்டுருப்பார். ஆனால் வந்துட்டு படிக்கிற விஷயத்தில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும், ஆனால் அவரால் படிக்க முடியாது, அப்படியே இருக்கும், சரிங்களா? இப்படியே போகிறப்ப இவங்க வந்து ஒவ்வொரு இடமா தேடி தேடி தேடி போய் அந்த நண்பனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. படம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? நானே 4 தடவை நண்பன் சொல்லிட்டனோ, அதிருந்தாலும் வேற வழி இல்லை. இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது, வேற வழியும் இல்லை. நண்பன்ற வார்த்தையை நண்பன் தான் சொல்லி ஆகணும், சரிங்க? ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில் என்னமே நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க? மதுரை ஃப்ரம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அட்டக்கலம். இன்னைக்கு மூவி கலாட்டா தான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். விளையாட ஒரு நேர் காத்துக்கிட்டே இருக்காங்க. வருக வணக்கம். நேரம் 4:35.
0: விளையாட்டு உண்மையிலே நல்லா இருக்குல்ல, ஜாலியா போயிட்டு
1: இருக்கு. ஆமா, ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு.
0: நேர்கள் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. படத்தை பாக்குறதை விட அதோட கதையை கேட்கும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு.
1: நினைவாற்றல் அதிகரிக்கும்ன்றீங்களா?
0: ஆமா, கேட்கற விஷயம் எப்பயுமே நல்லதானே. வானொலி கேட்கறதுமே அதே மாதிரிதான். நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மண்டையில ஏறிக்கிட்டே இருக்கும். அறிவா இருந்தாலும் சரி, என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, அதை கேட்டு பழகுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும்.
1: சரியா சொல்லிட்டீங்க. நேரம் 4:36 இணையும் நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மாயக்கணன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் சூப்பரா இருக்கும் நிலையத்துல. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: விளையாடலாமா?
2: கேக்கும், விளையாடலாம்.
1: உங்களுக்காக ஒரு கதை சொல்லிடவா?
2: சொல்லுங்கம்மா.
1: சரி, இங்க வந்து நம்ம ஓபனிங்லயே ஹீரோ வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் அடி தடி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரஃபா தான் இருக்காரு, சரிங்களா? அவர் வந்து திருமணத்துக்கு போயிட்டு இருக்காரு, தன்னுடைய திருமணத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. திருமணத்துக்கு போகும் போதே அவர் வந்து சில தகராறுகளை சந்திச்சுட்டு தான் திருமணத்துக்கு போறாரு. அங்க போனா பொண்ணு வேணான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் வர வழியில பார்த்தேன், இவர் வந்து சில தகராறுகள்லாம் பாக்குறாரு, அதனால எனக்கு வேணான்றுவாங்க. சரி அப்படின்ட்டு இதெல்லாம் தாண்டி அவரும் என்ன பண்ணுவாருன்னா, வெளி இடத்துல இருந்து நம்ம ஊருக்கு வரவங்க எல்லாருமே எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க, நம்ம ஊருக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு தான் அவர் போராடுவாரு. ஆனா லாஸ்டா இவரே ஒரு வியூல என்ன பண்ணிடுவாருன்னா, வெளிநாட்டுக்கு போயிருவாரு. ஹீரோவும் ஹீரோவை சார்ந்த ஒரு குடும்பமும் வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. அங்க போயிட்டு இதே மாதிரிதான் அங்க உள்ளவங்க வந்து இவங்களை வந்து வாழ விட மாட்டாங்க. அப்போ இவர் போராடுவாரு, போராடி எல்லாருக்குமே கிடைக்கணும், சம உரிமை இருக்கணும்ன்ற மாதிரி இவர் போராடுவாரு. போராடி லாஸ்டா அப்படியே கொண்டுட்டு வந்து கதையை முடிப்பாரு. என்ன படம் தெரியுதா?
0: படத்தோட பேரை அழகா சொல்லிட்டீங்கன்னா நீங்க வின்னர். நல்லா முயற்சி செஞ்சு

0: கதையிலேயே எல்லா விஷயங்களும் இருக்கு. அடுத்த நேர் யாருன்னு
1: பார்த்தலாம். நேர் வருக வணக்கம்.
0: வருக வணக்கம்.
1: செல்லூர்ல இருந்து யாருமா?
0: அம்மா உங்க குரல் வந்து கரெக்டா கேக்கல. வானில இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துறீங்களா?
2: ஹலோ.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: செல்லூர்ல இருந்து சுதா.
0: செல்லூர்ல இருந்து சுதா பேசுறீங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
2: ஆ கேட்டுக்கிட்டேன்.
0: விளையாட தயாரா இருக்கீங்களா? சரிங்கம்மா. உங்களுக்கான கதை இது ஆரம்பம். எப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியூர்ல வேலை பாக்குறாரு. அப்பாவோட அழைப்புக்காகவும் தங்கச்சியோட கல்யாணத்துக்காகவும் சரின்னு திரும்ப ஊருக்கு வராரு. வந்துட்டு அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்காரு, ஹீரோயினை பார்க்குறாரு, காதல் வயப்படுறாரு. அதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிற போது ஒரு பிரச்சனையில் அப்பாவுக்கும் அப்பாவோட தம்பிக்கும் வந்து பிரச்சனை வருது, சொத்து பிரச்சனை. அதில் வந்து தம்பி எல்லாத்தையுமே வந்து அப்பாட்டிருந்து பிடிங்கிக்கிறாரு. அவங்க வந்துட்டு ரொம்ப கீழே இறங்கி வர்ற சுச்சுவேஷன் ஆயிடுது. இவர் சொந்த காசில் வந்து ஒரு இடம் வாங்கி வச்சுருக்காங்க. அது அவங்க அப்பா இவர் பேர்லேயே பட்டா போட்டு கொடுத்துருக்கனால அவங்க அந்த இடத்துக்கே போய் ஒரு குடிசையில் வாழ்கிற சுச்சுவேஷன் ஆயிடுது. அரண்மனையில் வாழ்ந்தவங்க குடிசையில் வாழ்கிறாங்க. கடைசியாக தான் தெரிய வருது, அந்த இடத்துல உங்கள் அப்பா வாங்கி வச்சிருந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒரு தொழிலை வந்து தொடங்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதை அடித்தளமாக வச்சு அவர் வந்து தொடங்குறாரு அந்த தொழிலை. வேறு லெவலில் சக்ஸஸ் பண்ணுறாரு. சக்ஸஸ் பண்ணி எதிரிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு தூள் தூளாக ஆக்குறாரு. கடைசியாக இவங்க வந்துட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. ஜெயிச்சிருவாங்க. அதே நேரத்தில் இந்த படத்தில் வில்லன் அப்படின்ற கேரக்டர்களில் வில்லி, அது வந்து லேடி கேரக்டர் தான், ரொம்பவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு வில்லி கேரக்டர் தமிழ் சினிமாவில். யார் என்ன படம்னு கண்டுபிடிக்க முடியுது?
1: இனிப்பில் இருக்கீங்களா? இனிப்பில் இருக்கீங்களாமா? ஆ, கதை படத்தின் பேர் சொல்லுங்க.
2: அனைவருக்கும்
0: சரி. உங்களுக்கான கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே வந்து வில்லன்கள் எல்லாரும் சேர்ந்து ஹீரோ அவங்களோட அப்பாவை வந்து கொண்டுடுறாங்க, சரிங்களா? அந்த ஹீரோஸ் வந்துட்டு எதிர்பாராத விதமாக ரெண்டாக பிரிஞ்சிடுறாங்க. ஒருத்தர் வந்துட்டு அம்மா கூட வாழ்கிறாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு அப்பா கூட, அப்பா இல்லை அதாவது ஒரு வேற ஒரு குடும்பத்தில் வந்து வாழ்கிறாங்க, சரிங்களா? அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கில் இருப்பார் ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கஸில் வித்தை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதான் அவங்களோட வந்து தொழிலாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த ரெண்டாவது இருக்கிற பையனுக்கு வந்துட்டு தெரிய வருது, நம்ம அப்பா வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு, அதுக்கு நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார் யார் கொலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் வித்தியாச வித்தியாசமாக கொள்ளுவார் நம்ம ஆள், சரிங்களா? விசித்திரமாக கொண்டு முடித்த பின்னாடி கடைசியில் வந்து ரெண்டு அண்ணன்களும் தம்பிகளும் சேர்ந்துட்டு எதிரிகள் எல்லாத்தையும் எப்படி முடிச்சாங்க அப்படிங்கிறதான் கதை.
1: நேர்களே,
3: கருப்பிருட்டு கடுவா புள்ளி பெருட்டு கயவரின் கதையினை முடி முடி

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள்

0: நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: பேசுறீங்களா?
5: கேட்கலாமா?
4: கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியல என்ன
5: சொல்ல மாட்டேன்.
6: அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது, வந்தாலே ஜெயிச்சிடணும். எப்படினாலும் எனக்கு தெரிஞ்ச படம் தான் வரும், அந்த மைண்ட் செட்ல வரணும்.
4: சரிங்களா? அப்படி இல்லை, இல்ல எனக்கு நீங்க சொன்னதுல இருந்து ரெண்டு படம் தான் தெரிஞ்சு இன்ன வரைக்கும் கேட்டது.
5: இப்படி சொல்லிட்டீங்க,
6: இப்ப பாருங்க அடுத்த சொல்ல போற படம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.
4: கண்டிப்பா சொல்லுங்க.
6: சரிங்களா? இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்துட்டு வேற மாநிலத்தவர், சரிங்களா, கல்கத்தால இருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஊருக்காரங்க. ரெண்டு பேரும் என்னங்க,
5: எப்படி இப்படி
6: தெரியாது? நீங்க வெறும் ஊர்
5: பேர் தான் அவர் சொன்னாரு. How it is possible?
6: ஆமாங்க, பாருங்க அவங்க இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுற அளவுக்கு நீங்க ஆக்கி விட்டீங்க. இவ்வளவு ஷார்ப்பா கண்டுபிடிச்சிட்டு எப்படிங்க?
4: இந்த படம் ஃபேமஸ் ஆன படம் இல்ல, அதனால.
6: சரி சரி, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க.
5: சரி, அதுலயே இன்னொரு படம் சொல்றோம், யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து பொண்ணு வந்து கல்கத்தா, பையன் வந்து நம்ம ஒரு பையன், கண்டுபிடிச்சு தேடி போவாங்க. இது என்ன படம் சொல்லுங்க?
4: இது கண்டிப்பா எனக்கு தெரியல.
6: சரி சரி,
5: ஓகே. ரொம்ப நன்றி இப்ப இணைப்பில் இணைந்ததற்கு. இனி அடுத்த நேர் வருக. வணக்கம்.
6: வருக வணக்கம்.
7: ஹலோ,
6: வணக்கம். யார் இங்க இருந்து?
7: இதயத்தில் இசை மத்தாப்புக்களாய், இதயத்தில் இசை மத்தாப்புக்களாய், மதுரை பண்பலைக்கும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் அன்பு சகோதரருக்கும் அன்பு சகோதரிக்கும் இனிய மாலை வணக்கம். பா,
5: மாலை வணக்கம். உங்களுக்காக கதை சுருக்கம் சொல்லிடலாமா?
7: இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அம்சம் நான் சொன்னீங்கப்பா. இந்த சகோதரி கொஞ்சம் 80s அல்லது 90s கேளுங்க. நான் புது படமே கேட்க தெரியாது, மோஸ்ட்லி சொல்ல முடியாது.
5: சரி, உங்களுக்காக கேட்கலாம். சரிங்களா?
7: சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
5: இதுல வந்து நடிகரும் நடிகையும், சரிங்களா, நல்ல வந்து எப்படி சொல்றது, லவ் பண்ணிட்டு திருமணம் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆனா வந்து ரெண்டு பேரோட வீட்டுக்கும் தெரியாது. இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, வேலைகள் பாத்துட்டு இருக்கும் போதே அந்த நடிகர் இறந்துடுறாரு. நடிகை மட்டும்தான் இருக்காங்க. அவருக்கு வந்து எப்படின்னா, நடிகர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே எல்லா விஷயங்களும் வந்து சொல்லியிருப்பாரு. வீட்டுல வந்து எல்லாரும் எப்படி கஷ்டப்படுறாங்க, யார் யார் இருக்காங்கன்ற எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணிருப்பாங்க. நடிகை என்ன பண்ணிருப்பாங்க, தன்னுடைய வருங்கால கணவன் இல்ல, அப்போ நான் என்ன பண்றேன், நான் உங்க குடும்பத்துக்கு போய் அந்த பையனா நின்று நான் ஒரு மகளாட்டம் நின்று எல்லாமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சபதம் எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போய், அவங்களுக்கே யாருன்னு தெரியாது, அதாவது அந்த பையனோட அம்மா அப்பாக்கே இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, ஆனா இவங்க வந்து அந்த வீட்டுல பிறந்த ஒரு மகளாட்டம், எல்லாரையும் வந்து ஒரு நல்ல ஒரு பிரகாச வாழ்க்கைக்கு கொண்டுட்டு போயிருவாங்க. இதுதான் கதை.
7: அர்ஜுன் இறந்திருப்பாரு, அப்புறம் ஜெயராம் வருவாரு. அந்த திரைப்படம் தான் தேவி.
5: படம் பேர்
7: நல்ல படம். இப்ப அர்ஜுன் இறந்து போன படம் இங்க வீட்டுக்கு வந்து, அவங்க வீட்டுக்கு வந்து தன்னுடைய காரனுடைய வீட்டுக்கு எல்லா உதவியும் பண்ணுவாரு.
6: பேர் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், கதையவே சொல்லிட்டீங்க, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க.
7: சொல்லுங்க,
5: படம் பேர் வந்து கோகுலம்.
6: கோகுலம், நல்லா முயற்சி செஞ்சீங்க,
5: ரொம்ப நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. நேரம் 4:52. இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
6: வருக வணக்கம்.
8: வணக்கம். ஜெயந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன். இருவருக்கும் மாலை வணக்கம்.
6: இருவருக்கும் மாலை வணக்கம். சொன்னதுக்கு நன்றி. உங்களுக்கும் மாலை வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு
8: இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
6: மூவி கலாட்டாஸ் விளாண்டுலாமா?
8: விளையாண்டுலாம் சொல்லு.

0: அதுக்கான கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு நம்ம உள்ளூரில் இருக்கிற ஒரு ஜாலியான ஆள், ஹீரோயின் வந்து ஒரு வெளியூரை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க, வந்துட்டு ஊர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல காஃபி குடிக்க போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் டக்குன்னு காதல் பத்திக்கிச்சு.
1: காபி குடிக்க போன இடத்துலயே.
0: ஆமா,
2: ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு.
0: இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆனா ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை எப்படி நம்புறதுன்னு தெரியாது. அதனால வந்து இன்னொன்னு அவங்களுக்கு வந்து இன்னும் ஆணித்தரமான காதல் எல்லாம் ஏற்பட்டிருக்காது, ஒரு ஈர்ப்பு அவ்வளவுதான், சரிங்களா. ஆனா ஹீரோ வந்து போய் சொல்லிடுவாரு இந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு, சரிங்களா. சொன்ன உடனே ஹீரோயின் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு 10 ரூபா நோட்டு எடுத்து அதுல அவங்க பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி, இந்த ரூபா நோட்டு கிடைச்சிருச்சுன்னா, திரும்ப கிடைச்சிருச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் காதலில் சேர்ந்துடலாம், இல்லை கிடைக்கல அப்படின்னா நீ என்னைய மறந்துருப்பா, நான் உன்னைய மறந்துடுறேன் அப்படின்ட்டு ட்விஸ்ட் அடிச்சிடறாங்க ஹீரோயின்.
1: 10 ரூபா தாளா 50 ரூபா தாளான்னு தெரியலையே,
2: ஏதோ ஒரு
0: ஏதோ ஒரு தாள், அது ஒரு ரூபா நோட்டு. சரி,
2: ரூபா நோட்ல
0: படத்து பேர் என்ன?
1: ஜே ஜே.
2: ஜே ஜே,
0: அழகா சொல்லிட்டீங்க.
3: விளையாடலாமா?
2: நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், சரியா, ரொம்ப நல்ல சின்ன வயசுல இருந்தே நல்லா பழகிட்டு வந்த இரு நண்பர்கள். ஒரு சமீபத்த காலத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து, அந்த பையன் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணை லவ் பண்றாங்க. இது அந்த பொண்ணுக்கும் தெரியும் ஃப்ரெண்டா இருக்காங்கன்றது, இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்றது. நல்லா ஜாலியா சேர்த்து வச்சுட்டு அவங்க மூணு பேருமே வந்து ஜாலியான ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. யாருன்னா, ஆல்ரெடி இருந்த ஒரு நண்பனும் ஒரு நண்பி, இது போக இந்த நண்பனுடைய மனைவி, சரிங்களா. ஸோ இந்த இரு பெண்களும் சேர்ந்து தன்னுடைய நண்பனுக்காகவும் காதலனுக்காகவும் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய தோழினுடைய காதலன் வந்து அவருடைய வேலைக்கே வந்து ஆப்போனண்ட்டாக இருப்பார், சரிங்களா. அவர் ஆப்போனண்ட்டாக இருப்பார். ஸோ நம்மளுடைய தோழிக்காக நான் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தோழன் என்ன பண்ணிடுவாருன்னா, விட்டு கொடுத்துருவாரு. தோழனோட மனைவிக்கும் அது தெரியும்.
0: சொல்லுங்க.
2: அவங்களுடைய குழந்தைகளும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி தான். ஆமா,
3: நெருங்கிட்டோம்
2: இல்லையா?
0: ஆமா, கண்டிப்பா நிறைவேயாச்சு. ஒரு பாடலை தொடர்ந்து

0: காணாது போகும் தினமும். இதுவரைக்கும் நம்ம கேட்டு ரசித்தது அட்டக்களம். ரொம்பவே சுவாரஸ்யமா நம்ம விளையாண்ட மூவி கலாட்டா. பேசிய பேச முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது சுமையா மற்றும்
1: சூரிய பிரகதீஷ்.
0: இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
1: லாவண்யா,
0: தொழில்நுட்ப உதவி
1: ஜே மதிமாறன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்பு துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோத்திற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக்கா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் நாளை பிற்பகல் முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யூ சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 5:03. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மாலைக்கிதமான பாடல்களாய் மாலை தென்றல். மங்கும் மாலையில் மயக்கும் இசையாய் வரும் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களுக்காக.

நேரம் மாலை 5:08, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இதமான மாலை வேளையில் அழகான பாடல்களை கேட்குறதே ஒரு சுகம். அந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் என்ன படத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் இதோ நேயர்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது.

ரொம்பவே அழகான பாடல்களாக ஒளிவளம் வருது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிமையான கானங்களாய் ஒழிக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து இதோ.

ரொம்பவே அருமையான பாடல் கேட்டோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சொல்லத் துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து. இது நேயர்களுக்காக வளம் வருகிறது.

நேரம் மாலை 5:23, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மங்கும் மாலையில் மயக்கும் இசையாய் மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து அழகான பாடலாய் இது வருகிறது.

நேரம் 5:28. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தின்றல் நிகழ்ச்சி தர அழகான பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய சூப்பரான பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து நேர்களுக்காக இதோ.

நேரமாலை 5:34, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சியில். வளம் வரும் அடுத்த பாடல் ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து. இதோ

வண்டி வருகுதுல வளவழிஞ்சு வளவில் தந்தி வந்து பேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நான்

ஒளிப்பது மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ரொம்பவே அழகான பாடல்களின் தொகுப்பில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல். இது நேயர்களுக்காக.

0: நேரம் மாலை 5:45. அழகான இந்த மாலை பொதுல சூப்பரான பாடல்களா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததான் நம்ம வரிசையில வரக்கூடிய பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து. இதோ
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

நேரம் மாலை 5:50. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒளிவளம் வருகிறது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நம்மவர் திரைப்படத்திலிருந்து. இதோ

நேரம் மாலை 5:55. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாய் வருகிறது பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பர் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் தொடர்வது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் மே 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை 22/5/2026 அன்று முற்பகல் 11 மணி அளவில் விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாய பெருமக்கள் விவசாயம் சார்ந்த பொதுவான கோரிக்கைகளை மட்டும் மனுக்களாக அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவாதங்களின் போது ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் இருவர் வீதம் பொதுவான கோரிக்கைகள் குறித்து மட்டும் விவாதிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தை சிறந்த முறையில் நடத்திட விவசாய பெருமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து சேவைகளும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்தில் இருந்தே tnvelaivaippu.gov.in. மீண்டும் ஒருமுறை tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் 29 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ITI மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை www.tnprivatejob.tn.gov.in. மீண்டும் ஒருமுறை www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து

பங்கேற்று பயன்பெறலாம். மேலும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய தன்னார்வ பயிலும் வட்டத்தில் TNPSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி, இலவச ஒய்ஃபை வசதி உள்ளது. அரசு பணிக்கு தயாராகும் மாணவர்கள் தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு துணை இயக்குநர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் அனைத்து பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கான முதலாம் ஆண்டு பகுதி நேர பட்டய படிப்பிற்கான விண்ணப்பம் பதிவு செய்யும் கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு பட்டய படிப்பிற்கான விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் தகவல்களுக்கு www.tnpoly.in. மீண்டும்

ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மறுக்குமோ நிமிர்ந்த தோ

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விளக்கேற்றும் வெள்ளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:25. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:45 அந்திப்பூக்கள். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட். 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை. 8:30 உழவர் உலகம், லாபகரமான முறையில் கோழி வளர்ப்பு குறித்து சிங்கம்புணரி கோழிப்பண்ணை உரிமையாளர் எம் மணிவண்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸின் ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெட்ஸ் நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
3: மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 முதல் 3 வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர் இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:29:43. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
1: வரும் காலங்களில் மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறையை முழுவதுமாக சீரமைத்து கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த மத்த பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. கடந்த 1 ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. இப்போ அதுக்கு எந்த விதமான மின்சார கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் கண்டிப்பாக இல்லை.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை

0: பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நாமக்கல், சேலம், வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் இன்று விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் ஆடு மற்றும் ஆடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கி செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும், அதேபோல 10,000 ரூபாய் முதல் 140,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பூங்குடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பைக் கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-1

0: 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் தைவோ மாட்டி ஃபேவர் ஓஜோ இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டேல் இணையும் ஹர்மித் தேசாய் யசஸ்வினி கோர்படே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மலோதாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஐகிகா முகர்ஜியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் வாசில் மெக்ரென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:40. ஒளி அலைகளில் எழுதிய 90 வருட பயணம், இதயத்தின் துடிப்பாய், நம் மொழி, நம் இசை, நம் மரபு. 90 வருடங்களாக ஒரே ஒளியில் இணைத்து வந்த ஆகாஷ்வாணி. தலைமுறைகள் கேட்ட குரல்,
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே,
3: என்றும் நினைவில் நிற்கும் வானொலி தோழன். இன்று 90 ஆண்டுகளை நோக்கி கிராமம் முதல் நகரம் வரை மக்களின் மனங்களில் ஓடிய ஒளி, நம் கலாச்சாரத்தின் சுவடாய் 90 ஆண்டுகள். வரலாற்றை சொல்லும் ஓசை, காலத்தை கடந்த பயணம், 90 ஆண்டுகளாக ஆகாஷ்வாணி. மக்களின் நம்பிக்கை, மனங்களின் கொண்டாட்டமாய்,

நேரம் 6:41. வணக்கம் அன்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz தொடர்வது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. அந்திப்பூக்கள் இசைக்கும் முதல் பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 6:47 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.
1: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
2: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்புக்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 0.9 மெகாஹெர்ட்ஸ். தவசி திரைப்படத்திலிருந்து பாடல்.

6:54 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்தி பூக்கள். ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்திலிருந்து பாடல், இதோ கச்சலைகளில்.

இன்று 8:05 சுட்டி குழந்தைகளுக்காக காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். பேச அழைக்கலாம் 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25:30 அறிமுக குழந்தைகளும் 25:30 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். விருப்பப்படலை கேட்டு மகிழலாம். நேரம் 7:24 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். இசைக்கும் அடுத்த பாடல் மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:05 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இது அந்திப்பூக்கள், இசைக்கும் நிறைவான பாடல். இதோ அள்ளித்தந்த வானம் படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷவாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன்.
3: திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் ஒரு மாத காலம் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் மற்றும் அனைத்து துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் ஜூன் 15ஆம் தேதி வரை ஒரு மாத காலம் நடைபெறும். தகுதியுடைய விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் நில உடைமைகளை பதிவேற்றம் செய்வது, KYC போன்ற அனைத்து விதமான PM கிசான் தொடர்பான விவரங்களை சரி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சேர்ந்து பயனடையாத விடுபட்ட தகுதியுள்ள விவசாயிகளும் ஏற்கனவே பதிவு செய்து பயன்பெற்று பல்வேறு காரணங்களால் தற்போது நிதியுதவி நிறுத்தப்பட்ட பயனாளிகளும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்று வந்த விவசாயிகள் மரணம் அடைந்திருந்தால் அவர்களது தகுதியுடைய வாரிசு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களது பெயருக்கு இத்திட்டத்தில் புதிதாக பதிவு செய்து பயனடையலாம் என்றும், இறந்த பயனாளிகள் விவரங்களை சமர்ப்பிக்காமல் இறந்த பிறகும் தொடர்ந்து தவணைத்தொகை பெற்று வருவது ஆய்வில் தெரியவரும் பட்சத்தில் தவறுதலாக பெறப்பட்ட தொகை வாரிசாரிடமிருந்து வசூலிக்கப்படும். எனவே இறந்த பயனாளிகளின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து அவர்கள் பெறும் நிதியினை நிறுத்தப்பட வேண்டும். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாரிசுதாரர் புதிதாக பதிவு செய்து இத்திட்டத்தின் பயன்பெறலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. PM கிசான் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்களது நில உடைமையை பதிவு செய்தால்தான் 23ஆவது தவணைத்தொகை நிறுத்தாமல் பெறப்படும் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுவரை நில உடைமை பதிவு செய்யாத 23,069 கிசான் திட்ட பயனாளிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட காரப்பட்டு ஊராட்சியில் கல்லாறு ஆற்றின் குறுக்கே ₹2,77,00,000 மதிப்பீட்டில் காரப்பட்டு மட்டவெட்டு ஊராட்சிகளை இணைக்கும் வகையில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது தரமாகவும் விரைவாகவும் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து காரப்பட்டு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் பொது இடங்களில் 100 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டு, கோடை காலத்தில் மரக்கன்றுகள் பாதிக்கப்படாமல் இருக்க பணியாளர்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சி முறையாக பராமரிக்க வேண்டும் என்று ஊராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு இடங்களில் மரக்கன்று நடுவதற்காக உரந்தவாடி ஊராட்சியில் நாற்றங்கால் பண்ணை ₹6,30,000 மதிப்பில் தேக்கு, மா, பொங்கன் போன்ற 5,000 மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் மத்திய மாநில அரசின் மானிய திட்டங்களை பெற கட்டாயம் தனித்துவ அடையாள எண் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பராஜ் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கும் பல்வேறு மானிய நலத்திட்டங்களை பெற விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருவதாகவும், தனித்துவமான அடையாள எண் பெற்றிருந்தால் மட்டுமே விவசாயிகள் பயிர்க்கடன், விவசாய இடுபொருள், மழை மற்றும் வறட்சி நிவாரணம், வேளாண் உழவு நல திட்டங்களை பெற முடியும் என்பதால் அனைத்து விவசாயிகளும் தனித்துவமான அடையாள எண் பெற வேண்டும் என்றும், இதற்காக மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகவணித்துறையின் மூலம் தனித்துவ அடையாள எண் பெற பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மேலும் பொது சேவை மையங்களிலும் இந்த தனித்துவ அடையாளம் பெற பதிவேற்றம் செய்யப்படுகிறதாகவும், தனித்துவமான அடையாளம் பெற விவசாயிகள் பட்டா, சிட்டா, ஆதார் அட்டை மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசியோடு நேரில் சென்று பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 268,059 விவசாயிகளில் இதுவரை 209,240 விவசாயிகள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் அனைத்து விவசாயிகளும் இம்மாதம் 24ஆம் தேதிக்குள் தனித்துவமான அடையாளம் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட அளவிலான கூட்டாய்வு குழுவினர் ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சிரமமின்றியும் பாதுகாப்புடனும் பயணிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்வது வழக்கம். அந்த வகையில் கோடை காலம் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் மாவட்ட கூட்டாய்வு குழுவினால் ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வின் போது தனியார் பள்ளி வேன் மற்றும் பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி, அவசர கால வெளியேறும் வழி,

0: இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது அந்திப்புக்கள். இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில்
1: ஆகாஷ்வாணி இசை

0: தீத்தடுப்பு கருவி, கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தும் முழுமையாக செயல்படுகிறது என்று ஆய்வு செய்யப்பட்டது.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என். ரவிச்சந்திரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர், தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கவலையடைய வேண்டாம் என அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கல்வி சுற்றுலாவுக்கு வந்த இந்த குழுவில் 27 மாணவிகளும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ரயில் விபத்துகள் குறித்த ஆரம்ப நிலை விசாரணை தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அண்மையில் ரயில்களில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர், ரயில்வே பாதுகாப்பு படை இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் இந்த விபத்துகளில் எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்காணித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும், விபத்துகளை தவிர்ப்பதில் தகவல் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தல், சைபர் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினையின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாக கூறினார். நிதி பற்றாக்குறை குறித்து அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இலங்கையில் நடப்பாண்டு 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 பேர் இந்த காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் 22,500 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, ரத்னபுரா உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்கள், மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான 11வது பிரிக்ஸ் குழு கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரிகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் தொடங்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும். இந்த யாத்திரையில் மொத்தம் 1000 யாத்ரிகர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், கணினி உதவியுடன் கூடிய இந்த குலுக்கல் முறை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. குழுவிற்கு 50 பேர் என்ற எண்ணிக்கையில் 20 குழுக்கள் லெபுலேக் மற்றும் நத்துலா மலைப்பாதை வழியாக இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 011-230-88214 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை வளைகுடா பகுதிகளில் இருந்து 3,300 மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் துறைமுகங்கள் தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு முகேஷ் மங்கள் கூறினார். கேரளம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு ஜி சுதாகரன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் போட்டியிடவுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4-6-4 என்ற செட்கணக்கில் துருக்கியின் எரிகி கிர்கின் ரஷ்யாவின் மரத் ஷரிபோவ் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மான்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மாணிக்கா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் மனுஷா தியா சித்தால் இணையும் ஹர்மித் தேசா யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆய்கிகா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது.

இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:28. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்க இருக்கீங்க ஹிட்டான பாடல்களா புத்தம் புது பாடல்களா? பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியோட முதல் பாடலா வர இருக்கு அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். இதோ நேர்களுக்காக

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததான் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்லைஃப் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 7:40. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஹிட்டான பாடல்களா வளம் வந்துகிட்டு இருக்கு பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததா வரப்போற ஹிட்டான பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்க் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் நேர்களுக்காக.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேன் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சூப்பரான ஹிட்டான பாடல்களா? பாட்டு இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற ஹிட்டான புது பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூத் திரைப்படத்திலிருந்து இதுவும்

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 7:48, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. ஹிட்டான சூப்பரான பாடல்களாக வளம் வந்துகிட்டு இருக்கு பாட்டு இது ஹிட்டு. அடுத்ததாக நிகழ்ச்சி தரப்போகிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி அப்படிங்கிற ஒரு புது படத்துலேருந்து பாடல் இதோ நேர்களுக்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:53. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாவீரன் திரைப்படத்திலிருந்து. இது நேர்களுக்காக வளம் பெறுகிறது பாடல்.

நேரம் 7:57, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சிங்க பாட்டு, இது ஹிட்டு. இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவான கவனமாக வர இருக்கு வித் லவ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை மேலும் உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு அக்ரிகோலா விருது வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் தரமான சுகாதார வசதிகளை வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, மேலும் 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழக வீட்டு வசதி வாரியத்தால் சென்னை ராயப்பேட்டையில் 540 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 17 அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இதனை இன்று ஆய்வு செய்த அவர், கட்டுமானப் பணிகளை உரிய காலத்தில் முடிக்க வேண்டுமென்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், தனித் தேர்வர்கள் www.dge.en.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய்

0: ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன் வரை 6.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 72 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க.

0: ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேரம் 8:06. வணக்கம் அன்பர்களே மற்றும் வணக்கம் சுட்டிகளே. மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகா ஹெட்ஸ்ல குழந்தைகளுடைய நிகழ்ச்சியாக இது பட்டாம்பூச்சிகள். பேச அழைக்கலாம் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன் 25-30-70 அறிமுக குழந்தைகளும் 25-30-71 அனைத்து குழந்தைகளும் வரலாம். உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். பேச காத்துக்கொண்டிருக்கும் சுட்டி வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூணத்துல இருந்து? ஆதித்யா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். விடுமுறை எல்லாம் எப்படி போனது உங்களுக்கு? ஜாலியா போச்சா? முடிய போதா? சரி, ஓகே. இந்த லீவ்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? கேம்ஸ் கத்துக்கிட்டீங்களா, இல்ல சமைக்க கத்துக்கிட்டீங்களா, இல்ல வீட்டை கிளீன் பண்ண கத்துக்கிட்டீங்களா, என்ன கத்துக்கிட்டீங்க? கிளீன் பண்ண. என்ன கிளீன் பண்ண? அது என்ன கிளீன் பண்ண?
6: வாட்டர் எல்லாம் குப்பையில போடுங்க.
0: சரி, என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாட கத்துக்கிட்டீங்க? செஸ் விளையாட தெரியுமா? போ ஆதித்யா. என்ன பாட்டு கேட்கலாம்? என்ன பாட்டு கேட்கலாம்? அது என்ன படம்? காந்தாரால இருந்து பாட்டலா? நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே என்ன பேசுறீங்களோ? இல்ல. சரி, காந்தாரா 1 இருந்து பாட்டு கொடுத்துருவோமா? ரொம்ப நன்றி பேசினதற்கு. பாடல் இதோ காட்சலைகளில்

நேரம் 8:12 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz. சுட்டி குழந்தைகள் அழைக்கலாம். 25:30 அறிமுகமும், 25:30 அனைத்து குழந்தைகளும், 0452 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: காத்துக்கொண்டிருக்கும் சுட்டி, யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரையில இருந்து பேசுறேன்.
1: மதுரையில இருந்து உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க.
2: சித்தார்த்.
1: சித்தார்த்,
2: உங்க பேர் என்ன?
1: என் பேரு சுமையா.
2: சுமையா?
1: ஆமா. சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு லைக் படத்துல இருந்து எனக்கென யாரும் இல்லையே அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு தான் வேணுமா? வேற பாட்டுலாம் வேணாமா உங்களுக்கு? அந்த படம் இல்லை.
2: அடுத்த வாட்டி பேசும்போது கேக்குறேன்.
1: அடுத்த வாட்டி பேசும்போது வேற கேளுங்களேன். இப்போ அந்த படம் இல்ல நம்மட்ட.
2: இல்லையா?
1: ஆமா. வேற படம் பாடல் கொடுக்கலாமா?
2: டிக்டிக் படத்துல இருந்து
1: குறும்பா பாட்டு கொடுத்துருவோமா? குறும்புத்தனமா பேசுறீங்கல்ல நீங்க. அந்த பாடல் கொடுத்துருவோமா?
2: உங்களுக்கு
1: என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க கேப்போம்.
2: விரும்பி வேலை செய்யலாம்.

0: செய்யலாம், விரும்பினாமும் செய்யலாம், படுக்கை சுருட்டி வைக்கலாம், தரையை கூட்டி பெருக்கலாம், உண்ணும் தட்டை கழுவலாம், உடுத்து முளைகளை மடிக்கலாம், கடையில் பொருட்கள் வாங்கலாம், செடிகள் நட்டு வளர்க்கலாம். இந்த வேலை பெரிதனே, ஏற்ற தாழ்வு இல்லையே, எந்த வேலையாயினும் எல்லாருமே செய்வோமே.
1: அடடடடடா, என்ன ஒரு அழகான ஒரு வரிகள்! யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இதபடி நீங்க நடந்துக்கிடுவீங்களா? நீங்க தூங்குறத நீங்களே மடிச்சு வச்சிருவீங்களா? சாப்பிடுற தட்டை நீங்களே எடுத்துட்டு போய் வச்சிருவீங்க? அம்மாக்கு அப்ப சமத்து பிள்ளையா இருக்கீங்க.
0: ஹலோ, இருக்கீங்களா?
1: இருக்கேனே.
0: என் தங்கச்சி கிட்ட குடுக்கணும்.
1: சரி, குடுங்க, பேசிடலாம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் வெண்பா பேசுறேன்.
1: வெண்பா, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நான் செகண்ட் முடிச்சு தேர்ட் ஸ்டாண்டர்ட்
1: போறேன். பெரிய கிளாஸ் போறீங்க. சரி, பாட்டு கேட்கலாமா? சரி,
2: உங்களுக்காக ஒன்னு சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க, கேப்போம்.
2: ஒரு பாட்டு பாடுறேன். யாரு யார் யாரு கட்டி காய்க்கு கூட பிடிக்க கத்து கொடுத்தது யாரு, கடலை கொட்டையை முட்டு சிப்பி போல மூடி வச்சது யாரு, பழுத்தது பறிச்சு செடிக்கு பஞ்சு விட்டாய பின்ன கொடுத்தது யாரு, அந்த வாசனையிலே காக்கித்த பூவுக்கு வண்ண மடிச்சது யாரு, அல மரத்துக்கு அத்தனை ஊஞ்சல அட கொடுத்தது யாரு, இந்த தொட்டால் சிணுங்கி பட்டுன்னு முடிக்க கட்டளை போட்டது யாரு, யார் யாரு கூறு அந்த இயற்கை என்னை பாரு. நன்றி.
1: நன்றி. நீங்க செடி வளர்ப்பீங்களா?
2: வளர்ப்பேன்.
1: சரி, இனிமேல் அம்மா வளர்த்தாலும் சரி, இல்லை நீங்களா ஏதாவது செடி வளர்த்து அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றணும், சரிங்களா? சரி, பாடல் பாடல் கேட்கலாம். இதோ

நேரம் 8:21 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இது பட்டாம்பூச்சிகள்.

உழவர் உலகம். லாபகரமான முறையில் கோழி வளர்ப்பு குறித்து சிங்கம் புணரி கோழி பண்ணை உரிமையாளர் எம் மணிவண்ணன் அவர்களின் தரும் தகவலின் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். கேட்ட ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். நேரம் 8:25. இசைக்கும் நிறைவான பாடல், வீட்டுல விசேஷம் படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இதுவரைக்கும் நீங்க கேட்டது பட்டாம்பூச்சிகள். பேசிய மற்றும் பேச முயற்சி செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் கேட்ட உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
4: FM listeners, நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

0: நேரம் 8:30 தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபகரமான முறையில் கோழி வளர்ப்பு குறித்து சிங்கம்புணரி கோழிப்பண்ணை உரிமையாளர் எம் மணிவண்ணன் அவர்களோடு நேர்முகம் இடம்பெறுகிறது.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபகரமான கோழி வளர்ப்பு குறித்து கோழிப்பண்ணை உரிமையாளர் மணிவண்ணன் அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: நீங்கள் வந்து இப்போ கோழி பண்ண வச்சுருக்கீங்க?
2: ஆமாம் மேடம்.
1: எங்கே வச்சுருக்கீங்க?
2: நம்ம மேலூர் பக்கத்தில் மேடம், நாகப்பஞ்சுவல்பட்டி என்ற ஊரில் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 1000 கோழி போட்டேன், நான் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 3000 கோழி போட்டு ஆள் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு வந்து லாபகரமாக வந்து ஒரு 30 நாள்லேருந்து 35 நாளைக்குள்ளே கோழி எடுத்துருவாங்க. எனக்கு வந்து அதிகமான லாபம் வந்து அதில் வந்து எல்லா செலவும் போகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 20-25 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் மேடம். சம்பள கூலி, வளர்ப்பு கூலி, அதுபோல் கரண்ட்டு பில்லு, அதோடைய திங்ஸு, தீவனம் வந்து பண்ணையிலேருந்து கொடுத்துருவாங்க. கோழி குஞ்சு வந்து இறக்கிறது கரெக்டாக வந்து 35 நாளில் வந்து அவங்ககிட்ட ரெகுலர் வந்துகிட்டே இருப்பாங்க. இதை நம்ம எதில் இறக்குறோமோ அந்த பண்ணையிலேருந்து ரெகுலராக ஒவ்வொரு சூப்பர்வைசர் வந்துகிட்டே இருப்பாங்க, வந்து நம்ம கோழியுடைய வளர்ப்பை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதில் வந்து கோழி வளர்ப்பு வந்து அவங்க வந்து எப்படின்னா, சில தீவனங்கள் வந்து மக்கா சோளம், முன்னே கருவாடு இதெல்லாம் போட்டு கலந்து கொடுத்துருந்தாங்க மேடம். இப்போ கருவாடு கலக்கிறதுல மக்கா சோளம் அது மாதிரி கலந்து போட்டுக்கிட்டுருக்கோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வெயிட் ஏறதுக்கு வந்து என்ன செய்வோம்னா, கம்பு முளைக்கட்டி போடுறது, பாசி பயிர், பச்சை பயிர் சொல்லுவோம்ல, பச்சை பயிர் முளைக்கட்டி போடுறது, இதை வந்து கொஞ்சம் முளைக்கட்டி போட்டோம்னா தீவனத்தோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வெயிட் ஏறும் மேடம். நாங்கள் வெயிட் ஏற ஏற தான் எங்களுக்கு எஃப்சிஆர் குறைஞ்சினா, தீவனத்தோட அளவு குறைய குறைய தனியாக கோழி மட்டும் வெயிட் ஏறிச்சுன்னா தனியாக காசு கிடைக்கும். அது வந்து கிலோவுக்கு வந்து மினிமம் வந்து இப்போ 6-50 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன அதை நீங்கள் வளர்த்தாலும் எஃப்சிஆர் எப்படி போயிருந்தாலும் 6-50 கொடுக்குறாங்க. நாங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு வளர்க்குறதுக்கு வந்து 12-13 அந்த மாதிரி ரேட்டு வாங்குறோம் மேடம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க கோழி பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னு, மொதல் இந்த கோழி பண்ண அமைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்தெந்த அளவில் தயாராகணும்?
2: கோழிப்பண்ணை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து செட்டு போடுறதுலேருந்து அதுக்குள்ளே திங்ஸு, கோழிக்கு உள்ள திங்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாமே அனைத்துமே நம்ம செலவு. பண்ணை செட்டு போடுறதுலேருந்து எல்லாமே இதில் வந்து நம்ம செட்டு போட்டு முடித்து அனைத்து திங்ஸும் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து கோழி குஞ்சாக கொண்டாந்து இறக்குவாங்க. நம்மகிட்ட வந்து முத முத வர்ற அன்றைக்கி தான் அன்னைக்கு தண்ணியை குடிக்கும் அந்த கோழி குஞ்சு. பொறிச்ச சோறு நம்மகிட்ட கொண்டாந்துருவாங்க. நம்ம அதை நைட்டில் வந்து நைட்டில் அனல் போடணும், மெயினாக அனல் போட்டு 200 வாட்ஸ் பழுப்பு போட்டு ஹீட்டு கொடுக்கணும். அது போகிறதுக்கு பானையில் வந்து மண்பானையில் வந்து ஓட்ட ஓட்டையாக போட்டிருப்போம். அந்த ஓட்டைக்கில் வந்து கறி, அடுப்பு கறி போட்டு ஹீட்டு கொடுப்போம். ஒரு ரவுண்டு, ஒரு 500 குஞ்சுக்கு ஒரு ரவுண்டு போட்டுருவோம் மேடம். இந்த மாதிரி ஒரு செட்டு 500 குஞ்சுக்கு ஒரு இது போட்டு அந்த 500 குஞ்சுக்குள்ளே ஒரு 200 வாட்ஸ் பழுப்பு ஒன்று, ஒரு மண்பானை, கறி, அடுப்பு கறி போட்டு அந்த ஹீட்டு அந்த 500 குஞ்சுக்கு அந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும் இருக்கும். இது வந்து ஒரு 2-14 நாள் 2 வாரத்துக்கு வந்து அந்த ஹீட்டு கொடுக்கணும். பகலில் வெயில் காலத்தில் தேவைப்படாது பகலில், ஆனால் குளிர் காலத்தில் மழை காலத்தில் பகல்லையும் போடணும் நைட்டும் போடணும். அடுப்பு கறியும் ஹீட்டும் கொடுக்கணும். இந்த பழுப்பு 200 வாட்ஸ் பழுப்பும் போடணும். இதில் வந்து ஒரு இப்போ ஒரு 8 நாளைக்கு அப்புறம், 14 நாளைக்கு அப்புறம் அந்த வட்டத்தை பிரித்து விடுவோம். கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டுட்டு அந்த ஹீட்டை பானை எல்லாத்தையும் எடுத்துருவோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிங்கர் தண்ணி, ஒரு பைப் லைன் மேலே போகும், பைப் லைனில் வந்து டேரக்டாக தண்ணி டிங்கரை மாற்றி விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக குடிக்கணும். அது இந்த 14 நாளையுமே நம்ம வந்து டப்பாவில் தண்ணி வைக்கணும். இந்த மருந்து அவங்க மருந்து கொடுப்பாங்க, சில சத்து மருந்து, வேறு வந்து வேறு மாதிரி வேறு எந்த இதுவும் ஊசி ஈசி இதெல்லாம் போடுறதில்ல. எங்களோட இது வந்து எப்படின்னா, அவங்க மேலே தண்ணி டேங்க்லேருந்து வர்றதுக்கு வந்து தண்ணியில் உள்ள கிருமியை அழிக்கிறதுக்காண்டி இந்த ஆசிட்னு சொல்லுவோம்ல அது கலப்போம். அது மட்டும்தான், மருந்துக்கு வந்து எதுவும் கலக்கிறதில்ல, ஊசியும் போடுறதில்ல. எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து பாசிப்பேர், கம்பு, இந்த மாதிரி எதுவும் முளை கட்டி வச்சு போடுறது.
1: இப்போ நீங்கள் கோழி வளர்க்குறத பற்றி சொன்னீங்க, குறைந்தபட்சம்

0: எவ்வளோ இடம் இருக்கணும், அதே மாதிரி எந்த பகுதியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கோழி பண்ணையை நம்ம உருவாக்கலாம்.
1: மேடம் இப்போ வந்து நம்ம இந்த வெறுப்பு இந்த வெயில் காலத்துக்கு வந்து மேடம் மலை சைடு மலை அடிவாரம் மலை ஹீல்ஸ் அடிவாரத்தை வந்து போட்டோம்னா நாம் அந்த கூலிங் காற்று நல்லாயிருக்கும், நல்லா வெயிட் ஏறும். ரெண்டாவது வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 35 நாள்லேருந்து நான் அந்த கோழியோட வளர்ப்பு எடுக்கிறது வந்து 40 நாள் எடுத்துருவாங்க நாமட்டேருந்து. இந்த 40 நாள்லேருந்து அதுக்கு முன்னாடியே எடுத்துருவாங்க 35 36 அதிகபட்சம் 40 நாள் இதுக்கு போயிடும். இது வந்து அதிகபட்சம் வெயிட்டு வந்து 2 கிலோ குறையாமல் இருக்கும் மேடம். ஒரு கோழி 2 கிலோ குறையாமல் இருக்கும். நமக்கு வந்து கிலோவுக்கு 6.50 கொடுப்பாங்க மினிமம். இதே போக நீங்கள் 2.50 வந்து எஃப்சிஆர் வந்து எப்படின்னா ஒரு கோழி வளர்க்கறதுக்கு வந்து 1 கிலோ 500 கிராம் இழை தின்னு அது வந்து 2 கிலோ வந்துருந்துச்சுனால் அதுக்கு வந்து நமக்கு மினிமம் 6.50 கொடுப்பாங்க. இப்போ 6.50 கொடுக்குறதுக்கு மேலே 1 கிலோவுக்கு மேலே போயிடுச்சு எஃப்சிஆர் 2 கிலோவுக்கு வந்துருச்சுன்னா 6.50 மினிமம் கிடைக்கும். ஆனால் எஃப்சிஆர் பணம் கிடைக்காது, எக்ஸ்ட்ரா கிடைக்காது. இந்த 6.50 மேலே 10 12 இந்த மாதிரி கிடைக்காது. 2 கிலோ வளர்க்குறதுக்கு 1 200 கிலோ தீவனத்தை 1.5 கிலோ கொடுத்துருப்பாங்க மினிமம். 1 200 வளர்த்தமாக அந்த 300 கிராம் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 300 கிராம் போனஸ் மாதிரி சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வர்றது. நான் இந்த இதுக்கு போகிறதுக்கு போல தான் நாங்கள் வந்து இந்த கம்பு பச்சை பயிர் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போடுறது. அவங்க தீவனம் கொடுக்குற கண்டுக்கிறாமல் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து போடுறோம் மேடம்.
2: ஒரு பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.

0: சிங்கம்புணரி கோழிப்பண்ணை உரிமையாளர் எம் மணிவண்ணன் அவர்களின் நேர்முகம் தொடர்கிறது.
1: இப்போ கோழிப்பண்ணை அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட தோட்டத்துக்கு நடுவுலையோ அதே மாதிரி சாலையை ஒட்டி இருக்கிற பகுதி அப்படின்னா ரொம்ப சிறந்தது அப்படின்றாங்க.
2: இல்லை மேடம், சாலையை ஒட்டி பகுதி சிறந்தது இல்லை மேடம். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வண்டி வாகனம் போக்குவரத்து இருக்கும்போது அந்த கோழியுடைய அதிர்வு சத்தம் அதிகமாக இருக்கும். வண்டி வாகன சத்தம் கோழிக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். கோழிப்பண்ணை அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி வகையில் அமைக்கலாம் மேடம். அமைச்சு இந்த கூரை செட்டு ஓட்டு கூடையோட கூரை செட்டு போடலாம். கூரை செட்டு போட்டோம்னா அந்த குளிர்ச்சிக்கு ஹீட்டுக்கு ரொம்ப தாக்காது. கூரை செட்டு போட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கூரை செட்டு நான் போட்டுக்க வந்து ஓடு தான் மேடம் போட்டிருக்கேன். ஓடு போட்டு இந்த வெயில் நேரத்தில் போய் தண்ணி வாட்டர் மேலே ப்ரெஷர் பண்ணி அடிச்சு விடுற மாதிரி பம்பு போட்டிருக்கேன். அந்த மேலே ஓட்டில் வந்து மழை பெஞ்ச மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயில் நேரத்தில் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஓடு வந்து கூலிங் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து வெக்க இருக்கக்கூடாது. வெயில் நேரத்தில் வந்து வெக்க இருந்தால் அந்த நேரத்தில் வந்து நம்ம 3000 கோழி, மற்ற கூலிங் நேரத்தில் 3000 கோழி இறக்குன்னா வெயில் நேரத்தில் வந்து 2500, 2700 அந்த மாதிரி இறக்குவேன். அது இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்கு வந்து வெக்க. காற்று வந்து ஃபேனு உள்ள ஃபேனு சில இதில் வந்து ஏசி முதக்கன்னு போட்டிருக்காங்க மேடம். ஏசி முதக்கம் கூலிக்கு ஏசி முதக்கம் போட்டுருக்காங்க. நாங்கள் ஃபேன் போட்டிருக்கேன், 500 கோழிக்கு 2 ஃபேன் அந்த மாதிரி கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். அது போடும்போது உங்களுக்கு கூலிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் மேலே போடுறத விட சைடு ஃபேன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு வெயில் நேரத்தில் ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே மேடம் இந்த அக்கு நட்சத்திரம் இந்த மாதிரி வருதுல்ல, அந்த நேரத்தில் வந்து உள்ளே கோழிக்கு தண்ணி ப்ரெஷர் பண்ணிவிட்டு பூ மாதிரி செதற மாதிரி பைப் போட்டிருக்கேன். அந்த மோட்டரை போட்டு பன் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலிங் லேசாக பனி மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும். பனி மாதிரி விழுகும்போது ஃபேனு ஓடும்போது அதுக்கு வந்து வெக்க அவ்வளோ தெரியாது, வெயில் அவ்வளோ தெரியாது. இல்லை அப்படி போடாமல் விட்டோம்னா வெயிலுக்கு நிறைய சாக தெரியும்.
1: காற்றோட்டம் அதே சமயம் அந்த குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தென்னந்தோப்பு.
2: ஆமா,
1: தோப்பு பகுதிகளில் அமைஞ்சது அப்படின்னா ரொம்ப சிறந்தது.
2: ஹில்ஸ்லயும் அமைஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும் மேடம். மலை சைடில் போட்டிருந்தோம்னா வண்டி போக்குவரத்துக்கு வந்து மலை சைடு மலை மேலே போட்டிருந்தோம் இன்னும் சூப்பராக இருக்கும்.
1: இப்போ நீங்கள் வந்து கோழி குஞ்சா வாங்கி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா, இல்லை இன்குபேட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்களே உருவாக்குவீங்களா?
2: நாங்கள் வந்து வெளியே வாங்கி தான் மேடம் பண்ணுறோம். வெளியே வாங்கினா எங்களுக்கு வந்து எப்படின்னா கோழி குஞ்சு கொண்டாந்து அவங்க இங்கு பேட்டில் வச்சு பொறிச்சு எங்களுக்கு கோழி குஞ்சாக தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து இறங்குதான் இன்றைக்கி உண்ணா நாள். நம்ம இடத்துல வந்து தான் தண்ணியே சாப்பிடும். அது வரைக்கும் அவங்க பொறிச்ச சோறு அப்படியே ஏற்றிடுவாங்க. இங்கு பேட்டில் வச்சு பொறிச்ச சோறு ட்ரே மாதிரி வச்சு ஏற்றிடுவாங்க. ஏற்றி கொண்டா நம்ம பண்ணையில் கொண்டாந்து ஒரு வட்டத்துக்கு 500 குஞ்சு கணக்கு பண்ணி இறக்கிடுவாங்க. நாங்கள் கோழி குஞ்சு வர்றதுக்கு முன்னாடி 6 வட்டம் போட்டு கீழே வந்து ரவுண்டு கீழே மஞ்சி போடணும் மேடம். மஞ்சி போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே பேப்பர் உரிப்போம். நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் உரிச்சு அந்த வட்டத்துக்குள்ளே நியூஸ் பேப்பர் மேலே தான் கோழி குஞ்சு விடுவோம் முத முத ஃபஸ்ட்டு. அந்த ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து நியூஸ் பேப்பர் மேலே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு தட்டு தீவனம் தட்டு வச்சுருவோம் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருவோம். மஞ்சள் தான் தெரியும் அந்த குஞ்சு ஒரு நாள் தான். அந்த மஞ்சள் இருக்கிற ஹீட்டு ஓவராக இருக்கும். கோழி குஞ்சு வந்து ஹீட்டு தேவை 14 நாளைக்கு ஹீட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ எப்படின்னா இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறோம்னா நாட்டுக்கோழி வந்து குஞ்சு பொறிச்சோன்னு பார்த்துருக்கீங்களா, தாயோடைய ரெக்கைகளை போய் அணைச்சிக்கணும் குஞ்சு. அந்த குஞ்சு எதுக்கு தாயோட கேட்க நினைக்கிறேன், அந்த குஞ்சு வந்து ஒரு 7 நாளைக்கு வந்து கரு மஞ்சக்கரோடு இருக்கும். அந்த குஞ்சு குஞ்சுக்குள்ளே வந்து மஞ்சக்கரு இருக்கும், அப்படியே கிளையாமல் இருக்கும். அந்த தாய் அந்த ஹீட்டு கொடுக்க கொடுக்க என்ன செய்யணும், அந்த மஞ்சக்கரு கிளையும். அப்போ தான் கோழியுடைய வந்து வளர்ச்சி அதிகமாகும். இப்போ இந்த மஞ்சக்கரு இருந்துச்சுன்னா கோழி செத்துடும், குஞ்சு செத்துடும். இதுக்காக நான் ஹீட்டு இந்த பல்ப் 200 வாட்ஸ் பல்ப் போடுறோம் ஒரு வட்டத்துக்குள்ளே. அப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் செய்யணும் அந்த வட்டத்தை பெருசு பண்ணிக்கிட்டே வருவோம் மேடம். பெருசு பண்ணிட்டு வந்து ஒரு 14 நாள் ஆயிடுச்சு வச்சிங்களே, வட்டத்தை நேர் பண்ணி விட்டுரும். தகரத்தை நேர் பண்ணால் அதில் ஃப்ரீயாக தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக் 14 நாளைக்கு மேலே டிங்கர் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலேருந்து வர்ற மாதிரி அதுவாக கொத்தி குடிக்கிற மாதிரி தண்ணி வச்சுருவோம் மேடம்.
1: ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து நீங்கள் வாங்கி தான் இந்த கோழிகளை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கோழி தீவனம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வெளியில் வாங்கிப்பீங்களா, இல்லை நீங்களே தயாரிக்கிற மாதிரி இருக்குமா?
2: இல்லை மேடம், இப்போ நான் சூனா சிக்கலில் இறக்குறோம். அவங்களே வந்து அதுக்குள்ளே தீவனம் அதுக்குள்ளே என்ன டானிக் இது போல் அவங்க கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க. 30-40 நாளைக்கு என்னென்ன தேவையோ அது போல் கொடுத்துருவாங்க மேடம். அதான் ரெகுலர் வந்து சூப்பர்வைசர் வந்து பார்க்க வருவார். அந்த கோழியை வந்து ஏதாச்சும் ஒரு கோழி செத்துச்சு, அந்த கோழியை வந்து என்ன எதுனால செத்துருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்ப்பாங்க. சளி இருந்துச்சுன்னா தனியாக சளி தெரியும். இந்த தொண்டை நரம்பில் வந்து சளியை பிரித்து பார்ப்பாங்க. சளி இருக்குது சார், அதுக்கு வந்து இந்த டானிக்கை கொடுங்க சார்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை வெள்ளைப்பூடை அடித்து கொடுத்துங்க சார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெள்ளைப்பூடை அடிச்சு டானிக்கையோடு நாங்கள் வந்து என்ன செய்வோம், நாட்டு மருந்து மாதிரி வெள்ளைப்பூடு இந்த ஓமோலி இருக்குல்ல சார், ஓமோலி இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டு இடித்து அந்த சாரை வந்து நாங்கள் தண்ணியில் கலந்துவிடுவோம். அப்போ தண்ணியில் கலக்கும்போது வெள்ளைப்பூடை வந்து அதிகமாக கொடுக்கும்போது என்ன காட்டமாயிரும். காட்டாக இருந்தால் சளி இருந்தால் குறைஞ்சிரும். இங்கிலீஷ் மருந்தோட நாட்டு மருந்தை நாங்கள் அதிகமாக நாங்கள் சேர்த்துக்கிறது கூட கூட. அவங்க கொடுக்குற டானிக்கெல்லாம் அவ்வளோ சேர்க்கறது இல்லை மேடம். எங்களுக்கு வந்து அவங்களுடைய இப்போ ஒரு கோழிக்கு வளர்ப்பு கூலி வந்து 2 ரூபா 3 ரூபா 10 ரூபா வரைக்கும் கொடுத்துருப்பாங்க மேடம். வரலாம் அதுக்குள்ளே வளர்க்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாங்கள் அதுக்கு மேலே போனாதே நம்மகிட்ட வந்து இந்த 6-50 பிடிப்பாங்க. இல்லை அது இப்போ அந்த அந்த மாதிரி

0: லாபகரமான முறையில் கோழி வளர்ப்பு குறித்து சிங்கம்புணரி கோழிப்பண்ணை உரிமையாளர் எம் மணிவண்ணன் அவர்களோடு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே,
1: ஒரு கோழி வந்து 2 கிலோ வரும் மேடம். மினிமம் 2 கிலோனா 6-50 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு கோழிக்கு. இதே

0: நம்ம வந்து அவங்க சொன்ன எஃப்சிஆரோட கம்மி பண்ணி வளர்த்துட்டோம்னா 10 ரூபா வரைக்கும் வாங்கலாம். 6.50 வந்து 10 ரூபா வரைக்கும் வாங்கலாம் கிலோவுக்கு. அப்போ ஒரு கோழிக்கு 20 ரூபா வந்துடும் ஒரு கிலோவுக்கு, 2 கிலோவுக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்தால் நம்ம பெனிஃபிட் பண்ண முடியும். நம்ம வந்து எப்படின்னா இடையில வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம் வந்து சேர்த்து போடுறோம்ல, இந்த எக்ஸ்ட்ரா அதை சேர்க்கறதுனால நமக்கு வந்து அது கொஞ்சம் அதிகம் லாபம் கிடைக்கும்.
1: இப்போ ஒரு கோழி வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கால நாட்கள் ஆகும், இந்த கோழி வந்து நம்ம கையில் கிடச்சதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு அது விற்பனைக்கு போகிற மாதிரி இருக்குது?
0: அதான் மேடம், 35-40 எடுத்துருவாங்க மேடம் கோழி. அது அதிகபட்சம் 40 நாள் முடிஞ்சிடும். அந்த கோழி வந்து உருவாக்கி குஞ்சு பொறிச்சு உருவாக்கி 40 நாள் தான் இருக்குது, அப்போ அழிவாயிரும்.
1: இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு இதனால அதை விற்பனைக்கு கொண்டு போக முடியாதபடி அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்போ என்ன பண்ணுவீங்க?
0: அப்போ வந்து எனக்கு ஒரு 5-10 நாள் எக்ஸ்ட்ரா போகும் மேடம். இப்போ 40 நாளுங்கும்போது 50 நாள் வரைக்கும் போகும். எப்படின்னா அது எப்போ அப்படி அந்த மாதிரி வரும்னா, கார்த்திகை மாதம் மாலை போடுறாங்களா ஐயப்பங்களுக்கு மாலை போடுறாங்க, மார்கழி மாதத்தை முருகனுக்கு மாலை போடுவாங்க, அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் இழுவு இருக்காது மேடம். அப்போ வந்து நான் அந்த டயத்தை வந்து நான் நோக்கி கணக்கு பண்ணி தான் இறக்குறது கோழி. இந்த கார்த்திகை மாதம் எடுக்காத மாதிரியும் மார்கழி மாதம் எடுக்காத மாதிரியும் அப்படி கணக்கு பண்ணி எடுப்போம் இறக்குது மேடம். நான் அது வரைக்கும் அப்படி தான் இறக்கிட்டுருக்கேன். ஏன்னா என் கோழி வந்து எப்படின்னா மினிமம் வந்து நம்ம அவங்க கொடுக்குற வந்து எந்த ஒரு கலாநிதியும் பண்ணாமல் நீட்டாக நம்ம இறைய போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வளர்த்துட்டு இருக்கனால நமக்கு வந்து எப்படின்னா அதிகபட்சம் எனக்கு 35-40 நாள் எடுத்துருவாங்க. நான் அந்த கணக்கு பண்ணி அந்த கார்த்திகை மாதிரி இந்த மாதிரி இந்த வெயில் நேரத்தில் வந்து ரொம்ப இறக்க மாட்டேன். வெயில் நேரத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுருவேன். பண்ணையை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் கோழி இறக்கி ஏற்றுனோம்னா அதில் உள்ள அந்த மஞ்சு கிஞ்சி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் மேடம். பண்ணையை புதுசாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சுண்ணாம்பு அடிப்போம். வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி மஞ்சி சளிச்சு நார் தென்னை நார் மஞ்சி இருக்குல்ல அதை வந்து சளிச்சு போடணும். நார்லாம் சளிச்சு போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கோழி நாங்கள் விடுறோம்.
1: இப்போ கோழி நீங்கள் வளர்க்கும்போது என்னென்ன அதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை எந்த வகையில் நீங்கள் தீர்த்துட்ருக்கீங்க?
0: கோழி வளர்ப்புங்கும்போது அந்த வாடைக்கு வந்து சில பூச்சிகள் வரும் மேடம். அந்த பூச்சி வராத பாம்பு இது மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி வரும். அந்த கோழி வாடகை வந்து அந்த எச்சம் வந்து எப்படின்னா அந்த கோழியோட ஈரம் அதிகமாகும். மஞ்சியோட ஈரம் அதிகமாகிடுச்சு, தண்ணி சிந்தி இந்த இது ஈரம் ஆயிடுச்சுனால் அது வாடை வந்து சுமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ சுமல் அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யணும்னா சுற்றி உள்ள அதை வலைதானே போட்டிருப்போம், கோழிக்கு வந்து வலைதான் போட்டிருப்போம். அந்த வலைக்கில் வந்து சில பூச்சி வட்டைகள் பாம்புகள் வரத்துக்கு பார்க்கும். அந்த பாம்பு வராமல் இருக்கு சுற்றி மறந்து அடிச்சிடும் மேடம். அது மட்டும்தான் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அதில் வந்து பாம்பு பூச்சி விட்டு வராமல் தான் பார்க்கணும். கதவு இதுனால் நாய்கள் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வந்து கோழி பண்ணைக்குள்ள பூந்த தெரியும், அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும் கதவு.
1: இப்போ கோழியை தாக்குற நோய்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சளி பிடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னீங்க. அதை தவிர்த்து சில சமயம் பார்த்தோம்னா நிறைய அந்த திடீர்னு ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் அந்த மாதிரி அந்த அந்த பகுதி முழுமைக்குமே வர வாய்ப்புகள்லாம் இருக்கும்ல
0: மேடம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், நோயெல்லாம் தாக்குறதுக்கு வேலை இல்லை மேடம். இதில் வந்து எப்படின்னா அதிகபட்சம் வந்து கோழி போய் தவி உளுந்து ஈரல் அடிபடும். கோழிக்கு ஈரல் அடிபட்டுச்சுன்னா அது சாக தெரியும். ரெண்டாவது சளி பிடிக்க தெரியும். சளி பிடிக்கும் மெயின் காரணமே நோய்கள் வந்து சளி தான், அதுக்கு வந்து வேறு எந்த நோயுமே வராது. ஆனால் வந்து இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து சீக்கு வந்து அதிகமான சீக்கு வந்தால் தான் சாகும். இது அதோடைய சீக்கு வந்து லேசாக, ஆனால் சைடில் வந்து நாட்டுக்கோழி எதுவுமே வரவிடக்கூடாது. இந்த கோழிக்கு வந்து நாட்டுக்கோழி பக்கத்திலே வரவிடக்கூடாது. ஏன்னா அதோடைய நோய் லேசு வாசம் இருந்துச்சுனாலும் இதுக்கு வந்து லேசாக பட்டாலும் முடிஞ்சிடும் மேடம்.
1: இந்த பறவை காய்ச்சல் நோய் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற இறைச்சிகளையே வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சிக்கணும். குறைச்சிக்கணுன்றதை விட நல்லா அதாவது நல்லா வேக வச்சு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது எப்படி நீங்க சமாளிப்பீங்க?
0: பறவை காய்ச்சிங்கன்னு இது வரைக்கும் நம்ம ஏரியாவில் வந்ததில்லை. நாங்கள் அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணதும் இல்லை. நம்ம இது வரைக்கும் நம்மகிட்ட வந்து நான் கிட்டத்தட்ட போட்டு இப்போ 22 வருஷம் ஆச்சு மேடம் கோழி பண்ண போட்டு. 22 வருஷத்தில் நமக்கு வந்து பறவை காய்ச்சிங்கிற வேலையே வரல இந்த வரைக்கும் யாருக்குமே, நம்ம ஏரியாவில் யாருக்குமே வரல. சளி பிடிக்கும் ஈக்குவலின்னு சொல்லி வந்து எப்படின்னா குடல் தண்ணி குடிக்காமல் வந்து உள்ளே வந்து குடல் புண்ணாகும். இந்த வெயில் நேரத்தில் வந்து அதிகமாக தண்ணி குடிக்காது. எப்படின்னா கோழி வந்து அப்படி படுத்தே தான் கிடக்கு. நம்ம போய் கிளச்சி விட்ட போயாமல் உள்ள பண்ணைக்கில் போயிட்டே இருக்கும். நம்ம நடந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருந்தால் தான் அது எந்திரிச்சு போய் அது இறையோ தண்ணியோ குடிக்கும். இல்லைன்னா அது எனி டைம் படுத்தே கிடக்கும். எது சில சொல்லுவாங்க போண்டா கோழி மாதிரி இருக்கேடான்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்ம வந்து எப்படின்னா அது வந்து நம்ம போய் கிளச்சா தான் எந்திரிச்சு போய் இங்கேருந்து எந்திரிச்சு போய் இப்படி பக்கத்தில் படுத்துக்கணும். அது ஒரு 2-3 போயாமல் நடந்துருந்தோம்னா அது வந்து எந்திரிச்சு வேறு வழியே இல்லாமல் போய் அதை குத்தி திங்கும். அது வந்து எப்படின்னா அது தீவனத்தட்டோ தண்ணி தட்டோ வந்து சிகப்பு கலரில் தான் இருக்கணும். இப்போ நம்ம காலில் கையில் உள்ளே போகும்போது ரத்தம் வந்துச்சு வைங்க, அந்த ரத்தத்தை வந்து கொத்தும். சிகப்பு கலர்னால் அது பிடிக்காது கோழிக்கு. அது வெறியாக வந்து அதை வந்து கொத்தும். கொத்தும் போது இறைய திங்கும். அதுதான் சிகப்பு கலரில் வைக்கிறது.
1: இப்போ கோழி வளர்ப்பு வந்து லாபகரம் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட 20-லேருந்து எனக்கு 25,000 வரைக்குமே கிடைக்குது லாபகரமாக, இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ இந்த லாபகரமான

0: சாதாரண தொழில் அப்படின்றது வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நேரடியாக வாங்கி அவங்களுக்கே விற்பனை செய்யறதுனாலயா, இல்லை சில சமயம் நாங்கள் சில்லறை விற்பனையா வேற இடத்துல கொடுக்கும்போதும் கிடைக்குமா?
1: இல்லை மேடம், நம்ம வந்து அதை வந்து சில்லறை பண்ண முடியாது மேடம். கம்பெனிக்காரங்க வந்து தான் வந்து எடுக்க முடியும். நம்ம வந்து தனியாகலாம் விற்க முடியாது மேடம். அது வந்து நம்ம தனியாக விற்கணும்னா நம்ம தனியாக இறக்கணும். எல்லாமே அதோடைய கோழி குஞ்சுலேருந்து தீவனத்துலேருந்து மருந்துலேருந்து எல்லாமே நம்ம தனியாக இறக்கணும்னா நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஒரு 10 கடையை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா, கோழி கடையை 10 கடையை பிடிச்சி வச்சுருந்தா 10 கடையை கொண்டு போய் மாற்றி மாற்றி இறக்கிட்டு இருக்கலாம். அது வந்து நமக்கு ரிஸ்க்கான மேடம் வேலை. அது வந்து எப்படின்னா சில சமயத்தில் கோழி வியாபாரம் பண்ணாமல் இருப்பாங்க, அதனால் எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க. அப்போ நாள் வந்து நம்ம கூட்டிகிட்டே போகும். இருக்க இருக்க இந்த 40 நாள் எடுத்தால் தான் மேடம் அது கறியோடைய இது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். 40 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு நஷ்டம்தான் மேடம். கோழி 42 நாள் 43 நாள் போனாலுமே நஷ்டம்தான் மேடம். அதை வந்து நம்ம லாபம் பார்க்க முடியாது மேடம்.
0: அப்போ மொத்தமாக அவங்க கிட்டதே வாங்கி அவங்களுக்கே நீங்கள் விற்பனை செஞ்சுறீங்க?
1: ஆமாம் மேடம். நமக்கு வந்து அவங்க மொத்தத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்ம கிலோவுக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்க கணக்கு பண்ணி கொடுத்துருவாங்க மேடம். 3000 கோழி இருக்குன்னா 6000 கிலோ இருக்கு, எடுக்கும்போது 6000 கிலோ 6500 கிலோ வந்துச்சுன்னா அதுக்கு 6500 அன்றைக்கி என்ன ரேட்டு, எஃப்சிஆர் என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டை போட்டு நம்ம கொடுத்துருவாங்க மேடம். எஃப்சிஆருங்கிறது வந்து என்னென்னா அவங்க கொடுக்குற தீவனத்துடைய அளவு. ஒரு கோழிக்கு வந்து 2 கிலோ வரும்போது ஒரு கோழி வந்து 1 800 கிராம் சாப்பிட்ருக்கணும் தீவனம். ஒரு கோழியோட அவங்க கணக்கு பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து எப்படின்னா 10 முடை 20 முடையும் கொண்டாங்க இறக்குவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக இறக்குவாங்க. இப்போ குஞ்சா கொண்டா இறக்குவாங்க, 1 நம்பர்னு சொல்லி இறக்குவாங்க. 1 நம்பர் நம்ம பவுட்ரு மாதிரி இருக்கும் எற. அப்போ ஒரு 10 நாள் போனதுக்கப்புறம் 2 நம்பர்னு சொல்லி இறக்குவாங்க. அது கொஞ்சம் வந்து லைட்டாக கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி 4 ஸ்டேஜை கொண்டா இறக்குவாங்க. 4 ஸ்டேஜில் இறக்கும்போது கடைசி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் எற. மக்காச்சோளம் தான் பூராமே, மக்காச்சோளத்தை அரைச்சி கொஞ்சம் உடச்சி 4வது ஸ்டேஜ் வரும்போது 2-3 உடச்சி கொடுப்பாங்க. 1st ஸ்டேஜில் பவுடர் ஆக்கிடுவாங்க. 2வது ஸ்டேஜில் கொஞ்சம் 4-3 உடைப்பாங்க. அந்த மாதிரி உடச்சி கொடுப்பாங்க மேடம். அவங்க கொடுக்குற தீவனம் போதுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கோம். சொல்லியிருக்கவங்கள்ட்ட அந்த பாசி பேர் இந்த மாதிரி எதுவும் முளைக்கட்டு கொடுப்போம் மேடம்.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை லாபகரமான முறையில் கோழி வளர்ப்பு குறித்து சிங்கம்புணரி கோழிப்பண்ணை உரிமையாளர் எம் மணிவண்ணன் அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 9:15 இருக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது காட்சியில் விரியும் கடிதமலர்கள். நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களையும் விமர்சன கடிதங்களையும் மடல்களின் வாயிலாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், காட்சியில் விரியும் கடிதமலர்கள், ஆகாஷ்வாணி, மதுரை, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. இந்த முகவரிக்கு நீங்க எழுதி அனுப்பினால் சிறப்பானது. நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களையும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் தனித்தனி கடிதங்கள்ல எழுதி அனுப்பலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:16. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்

9:09 தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காகிதங்களாய் விரியும் கடிதங்களில் நேயர்களின் விருப்பங்களும் விருப்ப கானங்களும் அடங்கியிருக்கிறது. முதல் கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நீர் காயலிலிருந்து எம் சிங்காரவேல் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. கிரீடம் படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து கேட்டிருக்காங்க. அந்த பாடல் என்ன அப்படின்றத எல்லாரும் கேட்டுடலாம் வாங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நீங்களும் உங்களோட பாடலை இதே மாதிரி நிலையத்துக்கு வந்து கடிதம் மூலமா அனுப்பணும்னு நினைச்சிங்கன்னா, நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியானது நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சுக்கி குளம், மதுரை 2. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக நம்ம வாசிக்க போகிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கைத்தறி நகரை சேர்ந்த ஸ்ரீதேவி குமரன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. என்ன படம், என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை நிலா அப்படின்ற படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அவருக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ வளம் வருகிறது.

நேரம் 9:28, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததான் நமக்கு கடிதம் எழுதியிருக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியூர் மதுரையிலேருந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிபாரதியார் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஜே ஜே ஜனார்த்தனன் அவங்களோட கடிதம் தான் இது. அந்த கடிதத்தில் அவங்க கேட்டிருக்கிற பாடல் தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ நேர்களுக்காக.

மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி

நேரம் 9:32. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்டுக்கிட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக வந்திருக்கிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டேந்தல்பட்டியிலேருந்து மா தவமணி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைராசிக்காரன் திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடின பாடல் வந்து கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ காட்டலைகளில் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும்.

நீங்களும் உங்களோட விருப்ப பாடல்களை நிலையத்துக்கு அனுப்ப வேண்டிய முகவரியானது நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. நேரம் 9:38. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததான் நம்ம படிக்க போகிற கடிதம் தேனி மாவட்டத்திலிருந்து ஆண்டிப்பட்டின்ற பக்கத்திலிருந்து செந்தில்குமரன் அவர்களோட கடிதம் தான். இது என்ன படத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீதிக்கு பின் பாசம் அப்படின்ற படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காட்டலைகளில் நேயர்களுக்காகவும் அவருக்காகவும்.

நேரம் 9:42 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒழிக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள், கடிதங்கள் வரிசையாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக படிக்க போகிற கடிதம் யாரோடது, எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடக மாநிலத்திலேருந்து சின்ன திருப்பதி அப்படின்ற கிராமத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. பிரகாஷ், ஷியாம்லா, அஸ்வின் ஆகியோர் வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிற பாடல் என்ன படத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேர்களுக்காகவும் இதோ காற்றில் வளம் பெறுகிறது.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 9:48, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் பெரியும் கடித மலர்கள். அடுத்ததான் நம்ம படிக்க போகிற கடிதம் தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்திலிருந்து ஏ மாடசாமி அவர்கள் எழுதின கடிதம். என்ன எழுதியிருக்காங்க, என்ன படத்திலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாழும் பழமும் திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து பாடியவர்களை வந்து சௌந்தரராஜன், பி சுசீலா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாடலாசிரியர் கண்ணதாசன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக கடிதம் எழுதினதற்கு. அவரோட பாடல்கள் இதோ நேர்களுக்காக.

நேர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க காற்றில் வெறியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு. நிறைவாக வாசிக்க போகிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தை சேர்ந்த எம் மதீனா அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. என்ன பாடல் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, தாய்மேல் ஆணை திரைப்படத்திலிருந்து மல்லிகை பூன்ற பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேர்களுக்காகவும் இதோ காற்றில் வளம் வருகிறது.

வான்நிலவும் கதை சொல்லும் நேரத்தில் இன்னிசை மெட்டுக்களை இசைத்து கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. அவளுக்காக மட்டுமே அவனது உயிர் நாடி துடித்து கொண்டிருக்கிறது. அவளது வருகைக்காக அவனது இரவுகள் காத்திருக்கின்றன.

வான்நிலவும் கதை சொல்லும் நேரத்தில் இன்னிசை மெட்டுக்களை இசைத்து கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. அவளுக்காக மட்டுமே அவனது உயிர் நாடி துடித்து கொண்டிருக்கிறது. அவளது வருகைக்காக அவனது இரவுகள் காத்திருக்கின்றன.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. கடல் காற்றும் அவளது பெயரை அவனிடம் சொல்லிச் சென்றதாம். இளம் வெயில் தொடாத பூக்கள் போல அழகிய ஆசை அவனது உலகத்தில் அவள் மீது மட்டும்.

சோலை குயில்களின் இன்னிசை ராகங்களாய் வளம் வருகிறது. பட்டுச்சிறகு கண்ணோரம் காதல் வந்துவிட்டால் கண்ணீரும் தித்தித்திடுமே. அவளது கண் இமைக்குள் அவனது உலகம் சுற்றுகின்றதாம்.

இசைவானில் மெல்லிசை மெட்டுக்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது. பட்டு சிறகு அந்தி மழையில் பச்சை தளிர்கள் நனைந்திடும் வேளை மழை தூறலும் மண்ணை வந்தடைந்த போது காற்றில் மிதக்கும் இசையாய் அவனது மனதில் அவளது நேசம் மட்டும்

0: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz-இல். வலம் வருகிறது பட்டு சிறகு. அவள் பேசிடும் அழகில் மெய்மறந்து நிற்கின்றானாம். வெளியோடு விழி பேசிடும் மௌனத்தினை ரசித்திட நிமிடங்கள் போதவில்லை அவனுக்கு.
1: சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. வெண்மேகமும் வெண்ணிலவும் போல அவனது எண்ணங்களை யார் அறிவாரோ என புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றான். அவனது மனதிலே தோன்றிய நேசத்தினை அவளிடம் எப்படி சொல்லிவிட என தவித்துக் கொண்டிருக்கின்றான்.

இனி எல்லாம் நட்சத்திரங்களின் காலம்தான். சிறிய பறவை தன் சிறகினை அசைந்தாடுவது போல அவள் அருகினில் இருந்திடும் நேரம் அவனது காயங்கள் தொலைந்திடுமாம்.

காலந்தோறும் அவளை பார்த்து வாழ்ந்திடும் வரம் வேண்டுமாம் அவனுக்கு. ஓராயிரம் ஆசைகள் எண்ணங்களில் கொட்டி கிடக்கின்றன அவள் மீது அவனுக்கு.

பொன்னிசை சோலையில் குட்டி குட்டி கவிதை துளிகளுடன் மில்லிசை மிட்டுக்களுமாய் வளம் வந்த பட்டு சிறகு நிறைவு பெற்றது. நேர்களே, சிறு புன்னகையுடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். அறிவிப்பாளர் டயனா. நன்றி நேர்களே.

நேரம் இரவு 10:59 ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி நேரமிரவு 11 மணி. நாம் இனி கேட்க இருப்பது நமது வானொலியில் நாளை வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். நாளை சக ஆண்டு 1948 ஜெயிஷ்த மாதம் 1 பராபவ வருடம் வைகாசி மாதம் 8 2026 மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை நாளை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மங்கள இசையோடும் நாள் ஒரு குரல் 270 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக காலை 5 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 5:30 இசை அமுதம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சல், 6:55 பூந்தளிர், 7 காந்தி அஞ்சலி பகுதி 47 கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் ஈரோடு பெரிய மாரியம்மன் திருக்கோவில் குறித்து சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடிமை சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள், 8 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா, இதில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்கள் வழங்குபவர் தென்கட்சியோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சல், 9:02 ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம் கேட்கலாம், 10:30 ஒரு பட பாடல்களில் அந்நியன் திரைப்பட பாடல்கள், 11 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மளிகை, இதில் வாயில்லா உயிர்களுக்கு வலிமையான குரல் நேர்முகம் பங்கேற்கிறார் நாச்சிக்குளம் அரசு கால்நடை மருந்தக உதவி மருத்துவர் டாக்டர் சி மெரில்ராஜ் அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே சோபனா அவர்கள். 12 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னஞ்சல், 12:50 சிநேகிதியை தொடர்ச்சி, 1 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. மதியம் 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. பிற்பகல் 2:30 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையில் ஆட்டக்களம், 5 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 6:45 அந்திப்புகள், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவரைய லட்சுமணன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 இலக்கிய உலா, இதில் புறநானூறு வெளிப்படுத்தும் தமிழர் வீரம் சிறப்புரை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு செந்தில்குமார் அவர்கள். 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 9:15 செய்தி சுழற் சென்னைஞ்சல், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் நாளை சக்தி சரவணகுமார் அவர்கள், 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நமது வானொலியில் நாளை வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் ஆகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். நேரம் 11:04:27. சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

அனைவருக்கும் அன்பான இனிய இரவு வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11:11 இந்த இனிமையான இரவு பொழுதில் காலத்தை வென்ற காவிய கணங்களாக கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது தேனும் பாலும். ஒளிகற்கும் முதல் பாடல்

மகிழ்ச்சியான பொழுதாக ஹாப்பி என தொடங்கிய அற்புதமான பாடலோடு துவங்கியது தேனம்பாலும் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நான் முத்துசெல்வம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 0.3 ஒளிகற்கும் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இன்று இனிமையான இரவு பொழுது ஒளிகற்கும் அடுத்த பாடல் சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து.

தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக அற்புதமான பாடல் கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். நேரம் இரவு 11:27 ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ.

103.3யோடு ஒளிகற்கும் அடுத்த பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து.

தெய்வத்தாய் திரைப்படத்தில் இருந்து அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் இரவு 11:30. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி. இந்த இனிமையான இரவு பொழுதில் பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம் நேயர்களே, பண்பலைகள். ஒளிகற்கும் அடுத்த பாடல்

நாடோடி திரைப்படத்திற்காக அற்புதமான பாடல் கேட்டு ரசித்து இணைந்தோம். நேரம் இரவு 11:38 நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இணைந்திருக்கின்ற உணர்களே தேனும் பாலும் நிகழ்ச்சியில். ஒளிகருக்கும் அடுத்த பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

அரச கட்டளை திரைப்படத்திற்காக அற்புதமான பாடல் கேட்டு ரசித்து முடித்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேர்களே, இந்நிலையில் ஒலிக்கற்கும் அடுத்த பாடல்

0: காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து அற்புதமான நிறைவான பாடலாக கேட்டு முடித்திருக்கின்றோம் இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சிகள். நிறைவேறுகிறது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் யாவையும் உங்கள் மனதிற்கு பிடித்த பாடல்களாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றிகளை சொல்லிக்கொள்வது அறிவிப்பாளன் முத்துச்செல்வம். நன்றி நேர்களே. நேரம் இரவு 11:59, 45 நொடிகள். இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் நள்ளிரவு 12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களாக காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என தொடர் இசை பாடல்கள் உங்கள் நெஞ்சை நிறைய காத்திருக்கின்றன. நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103 மற்றும் மதுரை FM 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: காற்றின் மொழி.

பதனிசக கண்களும் கவி பாடுதே, தன்னி மத்த பதனிசக கண்களும் கவி பாடுதே, தாதா தனிதா தாதா தனிதா ககத தனிதா தனிதா ககத நிதக கதனித மகதனிதக கண்களும் கவி பாடுதே, மகத மகத கதனி கதத தனித நிதமா மாத.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: அதுதான் மானம்.
1: நல்வாழ்த்து நான் சொல்லுவேன்.

மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே, கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவரை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நான் சொல்லுவேன், எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்மா
1: சல
0: பாத்திரம். நீ சொல்றதுக்கு நான் கை வேணாயிட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். துவக்கமாக தாய் மூகாம்பிகை படத்திற்காக இளையராஜா இசையமைத்து தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோருடன் இணைந்து பாடிய பாடல். பாடல் வரிகள் கவிஞர் வாலி.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி.

நிகழ்ச்சியினை கொத்தமங்கலம் சுப்பு எழுதி, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல், ஆர் ஜெயலட்சுமி பாடியது, மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திற்காக.

0: நேரம் 4:10 நேர்கள் கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில். சங்கீத ஞானமு தன்யாசி ராகம் ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 4:51. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்சுதா மாதம் 1 பராபவ வருடம் வைகாசி மாதம் 8 2026 மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நேயர்களே.

0: உலகில் இல்லாதவர்கள் பலராகவும் இருக்கின்றவர்கள் சிலராகவும் இருக்க காரணம் தவம் மேற்கொள்பவர் சிலராகவும் முயலாதவர்கள் பலராகவும் இருப்பது ஆகும். குறள் எண் 270 அதிகாரம் தவம்.
1: அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நேயர்களே. நேரம் காலை மணி 4:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் இனி கேட்க இருப்பது நமது வானொலியில் இனி வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைச்சேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7:00 காந்தி அஞ்சலி பகுதி 47 கேட்கலாம். தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சல், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் ஈரோடு பெரிய மாரியம்மன் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, இதில் இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9:00 செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம் கேட்கலாம். 10:30 ஒரு பட பாடல்களில் அந்நியன் திரைப்பட பாடல்கள். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று வாயில்லா உயிர்களுக்கு வலிமையான குரல் நேர்முகம் பங்கேற்கிறார் நாச்சிக்குளம் அரசு கால்நடை மருந்தக உதவி மருத்துவர் டாக்டர் சி மெரில்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபனா அவர்கள். நண்பகல் 12:00 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சல், 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி, பகல் 1:00 வசந்த கணங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. பிற்பகல் 2:30 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சல், பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலையில் ஆட்டக்கலம் தொடர்ச்சி, 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல். இன்று மாலை மணி 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:45 அந்திப்புக்கள், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ லக்ஷ்மணன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 இலக்கிய உலா, இதில் புறநானூறு வெளிப்படுத்தும் தமிழர் வீரம் சிறப்புரை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு செந்தில்குமார் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 மனதை வருடும் பட்டுச்சிறகு, இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிறார் சக்தி சரவணகுமார் அவர்கள். 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நமது வானொலியில் இன்று வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

உலகில் இல்லாதவர்கள் பலராகவும் இருக்கின்றவர்கள் சிலராகவும் இருக்க காரணம் தவம் மேற்கொள்பவர் சிலராகவும் முயலாதவர்கள் பலராகவும் இருப்பது ஆகும். குறள் எண் 270, அதிகாரம் தவம்.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இனிமையான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இது பக்தி மாலை.

நேரம் காலை 5:16:35 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பக்தி மாலை. ஒலிக்கிறக்கும் அடுத்த பாடல்.

0: பெறுகிறது பக்தி மாலை. தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் 5:30 இசை அமுதம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.